சுமக்கும் பதுமையாக மாறவும் மாட்டாள். பிறர் நகைக்கும்படி வீண் பெருமை கூறவும் மாட்டாள். வகை வகையாய் உணவு செய்து இன்பமூட்டுவாள்.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊர் சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: டே தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: ஏ தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி நம்மை சுற்றி சோனா எஃப்எம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: நம்ம வாழ்க்கையில் பல தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை, நல்ல காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதாங்க அர்த்தம். இன்னைக்கு சனிக்கிழமை, வாரத்துடைய கடைசி நாள் தான் இப்போ நம்ம இருக்கோம். இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செம்மையாக சூப்பராக ஜாலியாக அதே நேரத்தில் ஸ்பீடாக போயிடணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. இன்னைக்கு இந்த காலை பொழுது உங்களுக்கு செம பூஸ்டப்பாகவும் எனர்ஜியாகவும் அதே நேரத்தில் யூஸ்ஃபுல்லாகவும் மாற்றுறதுக்காக உங்களுக்காக நிறைய தகவல்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக தடைகள் வருங்க, தடைகள் இல்லாமல் இருக்கவே இருக்காது. வாழ்க்கையில் தடைகள் வருது அப்படின்னாவே அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா வாழ்க்கை எந்த ஒரு மனுஷனையுமே காரணம் இல்லாமல் சோதிக்காது. ஒரு பெரிய இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மனிதர்களுக்கான சவால்கள் தடைகள் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் நல்ல காரியம் ஒன்று செய்ய முயற்சி பண்ணும்போது உங்களை தடுக்க நிறைய விஷயங்கள் வரும். சில நேரங்களில் தோல்வி வரும், சில நேரங்களில் அவமானம் வரும், சில நேரங்களில் நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனால் அதெல்லாம் முடிவு கிடையாது, அதுதான் தொடக்கமே. நீங்கள் சரியான பாதையில் போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமே. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்க, தடைகள் நிறையா வருது அப்படின்னு சொல்லி மனம் சோர்ந்து போகாமல் என்னால் முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, என்னால் முடியும், வெற்றி கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டோட போய்கிட்டே இருங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா அதிகபட்ச வெப்பநிலை 33°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24°C ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 20

0: டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம், சூரியன் லைட்டாக ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு, பார்க்கலாம் இன்னைக்கு மழை வருதா எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அதே நேரத்தில் நேற்று மீண்டும் மழை வந்துருந்துச்சு. இப்போ இதை தொடர்ந்து அடுத்ததாக உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
2: அறிவை விரிவாக்க

பதில 9 7 8 7 7 0 107 8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. உங்களுடைய பதிலை காலை 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள மறக்காம பதிவு பண்ணிடுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதா இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களோட பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காம போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9 7 8 7 7 0 107 8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ காலை 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதில் எல்லாத்தையுமே வந்து பதிவு பண்ணிடுங்க. உங்களுடைய பதில் எல்லாத்தையுமே கேட்கறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நிறைய தகவல்களுமே உங்களுக்காக ரெடியாக வெயிட்டிங்ல இருக்குது. அது எல்லாத்தையுமே என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாகவே ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

லேர்னிங் பியாண்ட் புக்ஸ் கேரிங் ஃபேக்கல்ட்டின்னு எல்லாமே இருக்கிற ஒரே ஸ்கூல் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026-27 அகாடமிக் இயர். உங்க குழந்தைங்களோட ஃபியூச்சரை பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ண சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், டிபிடி மெயின் ரோட், ஜங்ஷன், சேலம். கான்டாக்ட் 9442592160.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கிறார். அதாவது தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகுல. ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறாரு. ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டே அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகு எடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகு எடுத்துட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையைச் சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வரதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்த சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றதான். அதாவது மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுறா, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லி ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம எப்போவுமே வந்துட்டு இந்த காய்கறி சமைச்சாவே போதும், இந்த காய் சாப்பாடு சமைச்சாவே போதும், கண்டிப்பாக அதில் பீன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். நான் சொல்கிறது சோயா பீன்ஸ் கிடையாது, இந்த வெள்ளை பீன்ஸ் பச்சை பீன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பீன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த பீன்ஸில் எந்த அளவுக்கு வந்துட்டு புரதச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு தெரியுமா? அந்த பீன்ஸில் வந்து புரதம், நார்ச்சத்து, இரும்பு சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது எல்லாமே வந்துட்டு நிறைஞ்ச ஒரு சூப்பர் ஃபுட்டாக வந்துட்டு இருக்குது. இது செரிமானத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை தடுத்து இதய ஆரோக்கியத்தை வந்து பாதுகாக்குது அப்படின்னு டாக்டர்ஸே சொல்கிறாங்க. இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி உடல் எடை குறைப்பதற்கும் அதுக்கப்புறமா புற்றுநோய் தடுப்பிற்கும் ரொம்பவே அதிகமாக உதவியாக இருக்குது அப்படின்னும். இதய ஆரோக்கியம், அதாவது பீன்ஸில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மற்றும் குறைந்த கொழுப்பு ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய நோய்கள் வரக்கூடிய அபாயத்தை குறைக்குது. அதே மாதிரி குறைந்த கிளைமிக்ஸ் அந்த குறியீட்டை கொண்டிருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரை அளவை சீராக வந்துட்டு வைக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான நார்ச்சத்து செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தி குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கலை நீக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிக நார்ச்சத்து மற்றும் புரதம் நீண்ட நேரம் பசியின்றி இருக்க செய்து உடல் எடை குறைக்க உதவுது. அப்படி மாதிரி வந்துட்டு நிறைய மருத்துவ பலன்கள் இருக்கிறதா வந்துட்டு டாக்டர்ஸே வந்துட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம சேலத்தில் மற்ற காய்கறிகளுடைய விளைநிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 34 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், திம்பம் உருளைக்கிழங்கு 30 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 48 ரூபாய், பெரிய வெங்காயம் 30 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், கத்தரிக்காய் 35 ரூபாய், வால் கத்தரிக்காய் 35 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 32 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 30 ரூபாய், வெண்டைக்காய் 36 ரூபாய், முருங்கைக்காய் 40 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சுரக்காய் 20

5 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 38 ரூபாய், பாகற்காய் 45 ரூபாய், நாட்டு பாகற்காய் 48 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், முள்ளங்கி 28 ரூபாய், பீன்ஸ் 130 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 120 ரூபாய், அவரைக்காய் 60 ரூபாய், புஷ் அவரை 60 ரூபாய், கொம்பு அவரை 60 ரூபாய், கேரட் 65 ரூபாய், மாங்காய் 30 ரூபாய், பழங்கள்ல வாழைப்பழம் 40 ரூபாய், தேன்வாழை 40 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 65 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 50 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், இஞ்சி 150 ரூபாய், கீரைகள் கட்டொன்றுக்கு 20 ரூபாயிலிருந்து 24 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யாரு அப்படின்னா, அம்மாப்பேட்டை உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் அந்த தகவலை சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, மார்ட்டின் கார்டினுடைய சைனா மேடு காதல் பாட்டு. அந்த பாட்டை கேட்டு வந்துருங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

அப்படியா அவங்க நம்பர் சொல்லுப்பா 7070708252 உடனே கால் பண்ணு.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவு தானே, தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு. இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பசுமையை காப்போம், வாழ்வை வளப்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போ நேற்று வந்து பிளஸ் டூ எக்ஸாமுடைய ரிசல்ட் வெளியானுச்சு இல்லையா. அந்த ரிசல்ட் படி 95.20% பேர் வந்துட்டு நம்ம தமிழகத்தில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே அதிக அளவில் தேர்ச்சி பெற்று மாணவிகள் சாதனையை படைச்சிருக்காங்க அப்படி மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. இது பார்த்தினா ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. நினைச்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. மார்ச் மாதம் நடந்த பிளஸ் டூ தேர்வுகளுக்கான முடிவுகளை பள்ளி கல்வித்துறை செயலர் அவர்கள் நேற்று வெளியிட்டிருக்காரு. அதில் மாணவர்களை விட மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்று சாதனை படிச்சிருக்காங்க. இது பத்தி பள்ளி கல்வித்துறை செயலர் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்குமே நடந்த பிளஸ் டூ பொதுத் தேர்வில் 418,724 மாணவிகள், 372,930 மாணவர்கள் அப்படின்னு மொத்தமாக 791,654 பேர் வந்துட்டு பங்கேற்றிருக்காங்க அப்படின்னும், இதில் 406,167 மாணவிகள், 347,527 மாணவர்கள் அப்படின்னு மொத்தமாக 753,694 பேர் வந்துட்டு தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னும், இந்த வருஷம் தேர்ச்சி சதவீதம் 95.20% இருக்குது. இது கடந்த வருஷத்தை விட 0.17% அதிகம் அப்படின்னும், தேர்ச்சி பெற்றவருடைய தங்களுடைய தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வர 13ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் வந்துட்டு விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோடைய ஸ்கேன் பிரதியை 15-16ஆம் தேதிகளில் பெறலாம் அப்படி மாதிரியும், மறுமதிப்பீட்டுக்கு ஜூன் மாதம் 5-8ஆம் தேதி வரைக்குமே விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி பல்வேறு காரணங்களால் இந்த பொதுத் தேர்வில் சிலர் தேர்ச்சி அடையாமல் வந்துட்டு இருக்காங்க. அவங்க சோர்வடைய தேவையில்லை, அவங்க படித்த அதே ஸ்கூல் மூலமாகவே பயிற்சி பெற்று அடுத்த மாதம் 29ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 7ஆம் தேதி வரைக்குமே நடக்கக்கூடிய துணைத் தேர்வில் பங்கேற்க முடியும் அப்படின்னும், அதில் தேர்ச்சி பெற்று மீண்டும் இதே ஆண்டில் உயர்கல்வி பெற முடியும் அப்படின்னும், இதுக்கு வர 18ஆம் தேதியிலிருந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது உங்களுக்காக மார்ட்டின் கார்டினுடைய மிட்டாமிராஸ் பாட்டு வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னென்ன 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் அந்த சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

தேர்ச்சி பெற்றிருக்காங்க. வெற்றி பெற்ற மாணவர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததாக இன்னைக்கு நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,995 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 111,960 ரூபாயாகவும் விற்பனையாகிச்சுக்குது. அதே நேரத்தில் வெள்ளி கிராம் ஒன்றுக்கு 275 ரூபாயாகவும் வெள்ளியோட விலை பார் ஒன்றுக்கு 2,75,000 ரூபாயாகவும் விற்பனையாகிச்சுக்குது. அதே மாதிரி முட்டையோட விலை 5.40 காசுகளாக தான் இப்போதைக்கு விற்பனையாக சொல்லியிருக்காங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. சேலம், ஓமலூர், வாழப்பாடியில் இப்போது மழை பயங்கரமாக பெஞ்சிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. நேற்றுமே பார்த்தேன், நம்மளோட சேலத்தில் வந்துட்டு பயங்கரமாக மழை பெஞ்சிருக்குது. எங்கள் வீட்டிகிட்டே வந்துட்டு நிறைய வந்துட்டு மழை பெஞ்சிருந்துச்சு. ஓமலூரில் நேற்று காலையிலேருந்து வெப்பசலனம் குறைஞ்சிக்கிட்டே காணப்பட்டிருந்திருக்குது. மதியம் 3:45 4:15 மணி வரைக்குமே பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்திருக்குது. சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடி இருக்குது. பஸ் ஸ்டாண்டில் சாலையோர கடைகளில் விற்பனை பாதிக்கப்பட்டிருக்குது. காடையம்பட்டி தாலுகாவிலையுமே பரவலாக மழை பெய்திருக்குது. வாழப்பாடி சுற்று வட்டார பகுதிகளில் நேற்று காலையிலிருந்து வெயில் சுட்டரிச்சிட்டு வந்த நிலையில் சாயங்காலம் 4:30 மணிக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்குது. குறிப்பாக வாழப்பாடி, முத்தம்பட்டி, சிங்கிபுரம், ஏத்தாப்பூர், பெரிய கிருஷ்ணாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரமாக வந்துட்டு மித மழை பெய்திருக்குது. ஆத்தூர், நரசிங்கபுரத்தில் தூறல் மட்டும் இருந்துட்டு வந்துருச்சுக்கு. அது மட்டும் இல்லாமல் சேலம் மாநகரத்தில் நேற்று சாயங்காலம் பல்வேறு இடங்களில் மழை பெய்திருக்குது. இதனால பிரதான சாலைகளில் வாகன ஓட்டிகள் ஊர்ந்தபடியே வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. குறிப்பாக சாரத கல்லூரி சாலைகளில் மழைநீர் அதிக அளவில் தேங்கியிருக்கிறதுனால மக்கள் அவதிக்கு ஆளாகியிருக்காங்க. அதே மாதிரி புது பஸ் ஸ்டாண்டில் மழைநீர் தேங்கி பயணிகள் அவதிக்கு ஆளாகியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது சேலம் மற்றும் ஓமலூர் வாழப்பாடியிலையுமே மழை பயங்கரமாக பெஞ்சிருக்குது. இன்றைக்குமே வந்துட்டு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி இருக்க போகுது நாள் அப்படிங்கிறத. இப்போது அடுத்ததாக நம்ம சேலம் மேட்டுரோனையோட நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 79.63 அடியாகவும் நீர் இருப்பு 41.58 TMC ஆகவும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 392 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனஅடியாகவுமே இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்குமே கிட்டத்தட்ட 2 வாரங்களாக 1500 கனஅடியாக நீர் திறப்பு இருந்துட்டு வந்துச்சு. ஆனால் இப்போது 500 கனஅடி குறைஞ்சி நீர் திறப்பு 1000 கனஅடியாக இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் நீர் திறப்பு குறையுதா அப்படிங்கிறத. அதே நேரத்தில் நீர் வரத்து கடந்த நாட்களை விட இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இப்போ வெறும் 392 கனஅடி அப்படி மாதிரி தான் இருக்குது. நீர் திறப்பு கம்மியாகவும் நீர் வரத்து வந்துட்டு கம்மியாகவும் நீர் திறப்பு வந்துட்டு அதிகமாகவும் இருக்கிறதுனால இப்போ நீர்மட்டம் மற்றும் நீர் இருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் நீர் வரத்து எப்படி இருக்க போகுது, நீர் திறப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ அடுத்ததாக பிளேசியோடைய தன்னானே நான் சாங் வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்கிறதுக்காக நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்குது. அதில் இப்போ முதலாவதாக என்ன அப்டேட் ரெடியாக வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னா, வர 12ஆம் தேதி ரயில் இயக்கத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஊதுவலி பக்கத்தில் தண்டவாள பராமரிப்பு பணி நடந்துருக்கிற காரணத்தினால நேற்றும் நாளைக்கும் ரயில் இயக்கத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. தற்போது அதே பணியால் வர 12ஆம் தேதியுமே மதியம் 1 மணிக்கு புறப்படக்கூடிய திருச்சி டு பாலக்காடு எக்ஸ்பிரஸ் ரயில் ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈங்கூர் ஸ்டேஷன் வரைக்கும் மட்டும்தான் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பராமரிப்பு பணிகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்கே இருந்து முன்பதிவற்ற சிறப்பு ரயிலாக பாலக்காடு வரைக்குமே இயக்கப்படும் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. இப்போ வர 12ஆம் தேதி ரயில் இயக்கத்தில் இப்போ மாற்றம் செய்யப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட போகுது அப்படிங்கிறத. ஸோ அதே நேரத்தில் இந்த ரயிலில் நீங்கள் பயணிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவல் தொடர்ந்து இன்றைக்கி நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம் வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், குகை இந்த பகுதியில் எல்லாத்துலையுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த இடங்களை தாண்டி போகும்போது கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க. ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு 1/2 ஹவர் முன்னாடி கிளம்பி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. அதே மாதிரி டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போங்க. முக்கியமாக வந்துட்டு அறிகுறியாக கிளம்பி போகாமல் கொஞ்சம் காமாகவே கிளம்பி போங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்றைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, பரப்பளவில் இந்தியாவின் மிகச்சிறிய மாநிலம் இது, பரப்பளவில் இந்தியாவில் மிகச்சிறிய மாநிலம் இது அப்படிங்கிறத இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள்

இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னன்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலை 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதா இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களோட பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலை பதிவு பண்ணிடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஜாரு முருளையின் பிஎஸ்பியுடைய காம்போவில் எம்ஐஎம் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

ராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
2: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடா கேம்ஸ் கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: இப்போ நேற்று வந்து பிளஸ் டூ எக்ஸாமுடைய அந்த ரிசல்ட் வெளியானுச்சு இல்லையா, அதில் வந்துட்டு 95.20% மாணவர்கள் நம்முடைய தமிழகத்தில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரோடு மாவட்டம் முதலிடம் பிடிச்சிருக்குது அப்படி மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றின ஒரு அப்டேட் தங்கத்தில் வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது பிளஸ் டூ தேர்ச்சியில் வந்துட்டு ஈரோடு மாவட்டம் முதலிடம் பிடிச்சிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. பிளஸ் டூ தேர்வில் 98.87% தேர்ச்சி சதவீதத்தோட ஈரோடு மாவட்டம் முதலிடம் பிடிச்சிருக்குது. அதை தொடர்ந்து சிவகங்கை 98.5% இரண்டாவது இடத்தையும், கன்னியாகுமரி மாவட்டம் 97.63% மூன்றாவது இடத்தையும், திருநெல்வேலி மாவட்டம் 97.54% மற்றும் திருச்சி மாவட்டம் 97.50% பெற்று அடுத்தடுத்த இடங்களை வந்து பிடிச்சிருக்காங்க. அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டம் 98.24% பெற்று முதலிடம் பிடிச்சிருக்குது. அடுத்தடுத்து சிவகங்கை, திருச்சி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்ட மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளி மாணவர்களுமே நிறைய பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. மொத்தமாக 8855 மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்காங்க. அதில் 6811 பேர் வந்துட்டு தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இது 76.92% அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் 250 சிறைவாசிகள் தேர்வு எழுதியிருக்கிறதுல 238 பேர் வந்துட்டு தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் 25520 தனித்தேர்வர்கள் தேர்வு எழுதியிருக்கிறதுல 6171 பேர் வந்துட்டு தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்னைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா சிவானி. அவங்க வந்துட்டு மேச்சேரி பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்னைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சிவானி. உங்களுக்கு இன்னைக்கு நாள் மாதிரி எல்லா நாளுமே செம சூப்பராக ஜாலியாக செம வைபா இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும்னு என்னென்ன விஷயங்களை அச்சு பண்ணணும்னு நினைச்சுங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அச்சு பண்ணணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக குண்டு கூலி சாங் வந்துகிட்டே இருக்குது. மார்டின் காட்டினுடையது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஓட்டை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 நியூஸ் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் அந்த சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவு தானே? தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு. இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பசுமை பாதுகாப்பே உலகின் அடித்தளம்.
1: பொது நலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ ப்ளஸ் டூவோடைய எக்ஸாம் ரிசல்ட் வந்துட்டு வெளியானுச்சு இல்லையா, அந்த வகையில் பள்ளி வாரியாக வந்துட்டு எவ்வளோ தேர்ச்சி அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. அரசு பள்ளிகளில் 92.16%, அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் 96.14%, தனியார் சுயநிதி பள்ளிகளில் 98.72% பேர் வந்துட்டு தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. பெண்கள் பள்ளிகளில் 97.8%, இருபாலர் பள்ளிகள் 95.30%, ஆண்கள் பள்ளிகள் 90.49% அப்படி மாதிரி தேர்ச்சி பெற்றிருக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாடப்பிரிவு வாரியா அறிவியல் 96.90%, வணிகவியல் 92.67%, கலையில் 85.19%, தொழில் பாடம் 85.97% அப்படி மாதிரி வந்துட்டு பெற்றிருக்கிறதா வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மொத்த மேல்நிலை பள்ளிகளுடைய எண்ணிக்கை 7,536, முழு தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் 2,639, முழு தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகள் 489, 95% மேல் வெற்றி பெற்ற பள்ளிகள் வந்துட்டு 5,170, 95% மேல் அரசு பெற்ற அரசு பள்ளிகள் வந்துட்டு 1,572 அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு அப்டேட் என்ன அப்டேட் அப்படின்னா, இந்தியாவில் இணைய பயன்பாடு கடந்த 10 வருஷங்களை விட 15%லிருந்து 70% பிரம்மாண்ட வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதா வந்துட்டு அவர் வேர்ல்டு இன் டேட் அப்படிங்கிற இந்த ஆய்வு தளம் வந்துட்டு மதிப்பீடு செஞ்சிருக்காங்க. 2018 அஞ்சல ஒருத்தருக்கு வந்துட்டு மட்டுமே இணைய வசதி இருந்த நிலையில் இப்போ 70% மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு ஆன்லைனில் இருக்கிறதா வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும், சாயங்காலம் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க. குரு அவங்களோட உங்களுக்காக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை கொண்டு வந்திருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க, இது வாலிப வயசு நிகழ்ச்சி குரு அவங்களோட. அதே மாதிரி இன்றைக்கான 8 திக்கும் நம்ம கூட நிகழ்ச்சியோட தலைப்பு என்னென்னா, நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்வது அவசியமா தேவையா, நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்வது அவசியமா அல்லது தேவையா அப்படிங்கிறதா இன்றைக்கான 8 திக்கும் நம்ம கூட நிகழ்ச்சியோட தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழ் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம்ம கூட நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. இப்போ அடுத்தது நரேஷ்குமாருடைய இது எங்க சேலஞ்சிலா பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, 1வதுலேருந்து 3வது வரைக்குமே புது பாட புத்தகம் ஆசிரியர்களுக்கு முதல் கட்ட பயிற்சி வந்து அளிக்கப்பட இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் வர கல்வியாண்டில் 1வதுலேருந்து 3வது வரைக்குமே புதிய பாடத்திட்டங்கள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னும், இதில் பாடம் நடத்தக்கூடிய முறை குறித்து அனைத்து பள்ளி ஆசிரியர்களுக்கும் பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மாநில அளவில் முதல் கட்ட பயிற்சி வர 19ஆம் தேதி 22ஆம் தேதி வரைக்குமே சென்னையில் நடக்கிறது அப்படின்னும், பயிற்சிக்கு தேவையான பிபிடி தயாரிப்பது, கற்பித்தல் முறை உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்படும் அப்படின்னும், இதுக்கு மாவட்டங்களில் தேர்வு செய்யப்பட்ட கருத்தாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது. இதில் பயிற்சி பெற்றவர்கள் மூலமாக மாவட்டம் மற்றும் குறுமைய அளவில் கருத்தாளர்கள் உருவாக்கப்பட்டு அவர்கள் மூலமாக அனைத்து ஒன்றியங்கள்லையுமே அனைத்து ஆசிரியர்களுக்கும் பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டிருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நாளைக்கு வந்துட்டு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா, சிவானி. அவங்க வந்துட்டு மேச்சேரி பகுதியிலேருந்து நாளைக்கு அவங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சிவானி. உங்களுக்கு நாளைக்கான நாள் செம்ம சூப்பராக ஜாலியாக இருக்கணும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சுரேகா, உங்களுக்கு நாளைக்கான நாள் வந்துட்டு செம்ம சூப்பராக ஜாலியாக செம்ம வைபா வந்துட்டு ஸ்டார்ட் ஆகணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் என்ன விஷயங்களை நினச்சிங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும். நாளையிலேருந்து உங்கள் லைஃப்பில் வெற்றிகள் மட்டுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் லைஃப்பில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு அடுத்து நான் இந்த வெற்றி நான் அடையணும், அடுத்து நான் இந்த ஒரு விஷயத்தை பண்ண போகிறேன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக முடியும் அப்படி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து பர்த்டே விஷஸ் இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே ஒரு பார்க்கக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சி அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நிலை என்னான்னு 9787770178 அப்படின்னு இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணணும், யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க, என்னைக்கு நாங்கள் விஷ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, யாருக்கு விஷ் பண்ணணும், யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக அசோக் சரவணனுடைய 7 திரும்பல் சாங் வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: வாகை சூடவா,
2: வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே உங்களுக்காக சொல்றதுக்காக என்ன வெயிட்டிங்ல இருக்குது அப்படின்னா, இன்னைக்கான எட்டு தீக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படிங்கறதா. இன்னைக்கான எட்டு தீக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்வது அவசியமா அல்லது தேவையா. நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்வது அவசியமா அல்லது தேவையா அப்படிங்கறத இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதேமாதிரி நம்மளோட நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, பரப்பளவில் இந்தியாவின் மிகச்சிறிய மாநிலம் இது. பரப்பளவில் இந்தியாவின் மிகச்சிறிய மாநிலம் இது அப்படிங்கிறது இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் கோவா மாநிலம். இந்த மாநிலம் தான் வந்துட்டு பரப்பளவில் இந்தியாவுடைய மிகச்சிறிய மாநிலம் கோவா மாநிலம் தான் இருக்கு. இதுக்கான சரியான பதில், இந்த கேள்விக்கான பதில் யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், ருக்மணி பாட்டி தாதக்காப்பட்டியிலேருந்தும், ரங்கசாமி அண்ணா வெள்ளாறுலேருந்தும், கஸ்தூரி அண்ணா திருப்பூர்லேருந்தும், ஸ்ரீஜாக்கா தாதக்காப்பட்டியிலேருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாண்டப்பட்டியிலேருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலேருந்தும், ஜாடிமுருகன் அண்ணா மங்களபுரம்லேருந்துமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்திரா, தினேஷ், மாரிமுத்து, முகிலன் இவங்களுமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரியுமே நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்ன, மறக்காமல் நம்மளோட சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலை 7 மணிலேருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுட்டி நிகழ்ச்சி கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலை 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களோட பதிலை பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் இன்னும் நிறைய அப்டேட்ஸோட மண்டே வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா போவே நேர்களை மண்டே மீட் பண்ணலாம்.

0: மாற்றம் அப்படின்றது எல்லாரோட வாழ்க்கையிலுமே இருக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியிலுமே ஒரு மாற்றம் நடந்திருக்கு. என்ன மாற்றம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு திவாகரன் வரல, நான் வந்திருக்கேன். நான் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜ்குமார். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. வாகை சூடாவா நிகழ்ச்சியில உங்களோட பேச இணைஞ்சிருக்கிறது நான், ராஜ்குமார் நேர்களே. ஸோ இந்த 2 மணி நேரம் வந்து நான் வாகை சூடாவா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக ராஜ்குமார் வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிடலாம். கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து காலையில் வேலை, அதாவது காலை வேலையில் வந்திருக்கேன். இந்த நாள் அப்படியே ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போயிருங்க. அதே மாதிரி நீங்களுமே வந்து கேம்ல விளையாண்டுட்டு போயிருங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இன்னைக்கு கேம் என்ன ராஜ்குமார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூப்பரான ஒரு கேம் தான் எடுத்து வந்திருக்கேன். என்ன கேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அந்த கேமோட பேர் வந்து 505. இதுதான் இன்னைக்கான கேம். இந்த கேம் வந்து நீங்கள் எப்படி விளையாடணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு நம்பர் சொல்லுவேன், 505 அப்படின்ற ஒரு நம்பர் சொல்லுவேன். அதாவது 505 அப்படின்னு நான் நம்பர் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் 050 அப்படின்னு சொல்லணும். அதாவது 5 இருக்கிற இடத்துல 0 சொல்லணும், 0 இருக்கிற இடத்துல 5 சொல்லணும். இதுதான் இன்னைக்கான கேம். ஸோ இந்த கேமில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா, மறக்காமல் சோனா எஃப்எம் நம்பரான 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் ஏன் இன்னைக்கு வாகை சூடான நிகழ்ச்சியில் நீங்கள் விளையாடலாம். இன்னொரு டைம் கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லிடுறேன். நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு போது 3 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் டக்குன்னு சொல்லிடணும். மாற்றி சொல்லிட்டீங்கன்னா அவுட்டு, இல்லைனா நீங்கள் வின்னர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை கேட்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நீங்கள் ஸ்பீடாக சொல்லும் போது தான் வந்து உங்களுக்கு தலையே சுத்த ஆரம்பிக்கும். ஸோ இன்னொரு டைம் கேமும் சொல்லிடுறேன், நான் 050 அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் 505 அப்படின்னு மாற்றி சொல்லணும். ஸோ இதுதான் இன்னைக்கான கேம். ஸோ இன்றைக்கி நம்ம கேம் விளையாண்டுலாமா? இன்றைக்கி நம்ம கூட நிகழ்ச்சியில் பேசுறதுக்காக முதல் நேயரா ஒருத்தங்க வந்துட்டாங்க, அவங்க கிட்ட நம்ம நிகழ்ச்சியில பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம். மாணிக்கவேல், மங்களபுரம்.
0: மாணிக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ஓகேண்ணா, ஓகேண்ணா. ரொம்ப நாள் கழிச்சு காலை வேலையில பேசியிருக்கோம்.
1: ஆமா,
0: ஓகேண்ணா, ஓகேண்ணா. அண்ணா இன்னைக்கு கேம் என்னன்னு தெரியுமாண்ணா? கேட்டீங்களா?
1: 0

0: இடத்துல 5 இடத்துல 0.
1: ஓகேண்ணா, அப்ப விளையாண்டுருமா?
0: அவ்வளவுதான்,
1: உங்களுக்கான நம்பர் வந்து 5051 0005. இல்ல
0: 0501.
1: சூப்பர்ணா சூப்பர்ணா சூப்பர்ணா. இன்னைக்கு நம்ம கூட வந்து நிறைய விளையாண்டுருக்கீங்க. இதே மாதிரி இன்னும் நீங்க வந்து அடுத்தடுத்த கேம்ல விளையாடுங்கண்ணா. ரொம்ப நன்றிண்ணா நிகழ்ச்சியில கால் பண்ணதுக்கு.
0: நன்றி நன்றி.
1: அதாவது அண்ணன் வந்து நான் சொன்ன மாதிரி 00001 அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்களும் வந்து கன்ஃபியூஸ் ஆகாம ஒரு செகண்ட்ல வந்து விளையாடுங்க. இன்னைக்கு கேம் வந்து நான் சொல்லிடுறேன், 0505. எப்படி அதாவது நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து 5050 அப்படின்னு மாத்தி சொல்லணும். இதுதான் இன்னைக்கான நிகழ்ச்சியினுடைய கேம். ஸோ இந்த கேம்ல விளையாடணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, மறக்காம 9787070178 என்ற நம்பருக்கு கால் பண்ணி ஏன் கூட, அதாவது ராஜ்குமார் ஏன் கூட நீங்க வந்து கேம் விளையாடலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில அடுத்ததா விளையாடுறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு ரெண்டு பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து வாகை சுடுவா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன் நேரிலே.

அப்படியா அவங்க நம்பர் சொல்லுப்பா 7070708252 உடனே கால் பண்ணு.

0: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
1: வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் கே கர்லின் எபி. நான் ஜெர்னஸ் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ன்ற ஆர்கனைசேஷனை வந்து நான் பாஸ்ட் 25 இயர்ஸா சேலத்தை மையமாக கொண்டு நான் நடத்தி கொண்டு வருகின்றேன். இப்ப ஜெர்னஸ் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொன்னேன் தானே, ஸ்கில் ட்ரைனிங்ல வந்து நாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்ல வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் TNSDC மூலமா அவங்க நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கறாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒரு ட்ரைனிங் பார்ட்னர் TPI எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலமாக படித்த படிக்காத பெண்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். TNSDC ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு DSR அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்.

0: சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து குவாலிபிகேஷன் மினிமம் 10th ஸ்டாண்டர்ட் 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதும். அவங்களுக்கு ஒரு பொருளை வந்து எப்படி நம்ம வந்து இன்னொரு இடத்துல நம்ம சேல்ஸ் பண்றோம், அது எப்படி டெக்னிக்கலா நம்ம பேசுறோம், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கும் இங்கிலீஷ்ல எப்படி நம்ம நல்லா பேசுறோம், ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் அதுலயும் பேசிக்கா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்து தெரியப்படுத்துறோம். சில இடத்துல பாருங்க, பணம் கொடுத்து படிக்க முடியாது, அவங்களுக்கு எல்லாம் இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க காசை வந்து ஃப்ரீயாவே கொடுத்து படிக்க வச்சு, அது மட்டும் இல்லாமல் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் சொல்லி ஸ்டைஃபன் தராங்க. பர் டேக்கு 100 rupees வந்து என்ன பண்றாங்க, ஸ்டைஃபன் தராங்க. இப்ப டிஎஸ்ஆர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னா, அதுல வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வருது, பேசிக்கா ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் வருது, சேல்ஸ் மாடல் வருது, அதுல ஃபயர் அண்ட் சேஃப்டி ஹெல்த் டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்துட்டு, லாஸ்ட் இன்டர்வியூ ஸ்கில்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், க்ரூமிங், கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்ச உடனே ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிபிகேட்டை வந்து நாம என்ன செய்யலாம் கேட்டீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன் கேஸ் அவங்க நிறைய படிச்சிருந்தாங்கன்னா அடிஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன பண்ணிக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த சர்டிபிகேட்ல வந்து கவர்மெண்ட் முத்திரை போட்ட சர்டிபிகேட், அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிபிகேட்டை வச்சு நம்ம டிக்ல போய் நம்ம லோனும் வாங்கிக்கலாம். லோன் வந்து நமக்கு என்ன தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அந்த தொழில் கேத்த மாதிரி லோன்ஸ் வந்து 1,50,000 அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அதுல சப்சிடியும் இருக்கு, சப்சிடி வந்து 30% நம்ம கட்டவே வேணாம். அந்த மாதிரி வந்து இவ்ளோ சலுகைகள் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுத்து இந்த சலுகையும் கொடுக்கறாங்க. இதனுடைய டியூரேஷன் வந்து உங்களுக்கு 470 hours 45 days வரும். அந்த 470 hours முடிக்கிறதுக்குள்ளார அவங்களுடைய ஸ்கில்லே வேற மாதிரி போயிடும். அவங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் கொடுத்து மைக்க கொடுத்து பேச சொல்லி, அது இல்லாம பிரசன்டேஷன் பிபிடி எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பண்ணி கொடுத்து, அவங்க வந்து ப்ரொஜெக்டர்ல வந்து பிபிடில வந்து பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி போடுவாங்க, அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுவாங்க. அதே மாதிரி முடிச்ச உடனே நாங்களே வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஃபேர் வைக்கிறோம். அந்த ஜாப் ஃபேர்ல நிறைய கம்பெனிஸ் வராங்க, அவங்களுடைய திறமைகளை பார்த்து எந்தெந்த போஸ்டிங்கோ அதுக்கேத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்லயும் டை அப் பண்ணிருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட்ல ஜாப் ஃபேர் வரக்கப்ப எங்களுக்கு இந்த மாதிரி முடிச்ச கேண்டிடேட்ஸ் இருக்காங்கறப்ப அவங்க அதுக்கேத்த மாதிரி கம்பெனிஸையோ ஆபீசஸையோ என வர வச்சு அந்த இடத்துல வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணி எடுத்துக்கிறாங்க. சோ இந்த வாய்ப்பை வந்து யாருமே நழுவ விடாதீர்கள், பயன்படுத்தி கொள்ளுங்க. இது எத்தனை பேர் தான் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ஏன் இத சோனா எஃப்எம் ல இருந்து சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத கேக்குறவங்க இத தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இத வந்து என்ன செஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்கன்றதுக்காக தான் நாங்க இந்த அளவுக்கு சோனா எஃப்எம் ல வந்து உங்களுக்கு வந்து நாங்க தெரியப்படுத்துறோம்.
1: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க, விவசாயம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சூப்பரான ரெண்டு பாட்டு கேட்டு வந்திருப்பீங்க. ஒன்று வந்து லினிக்ஸோட அடடா அப்படின்ற ஒரு சூப்பரான பாட்டு, இன்னொன்று வந்து நரேஷ்குமாரோட ஏண்டி புள்ள அப்படின்ற ஒரு சூப்பரான சாங்கு. இந்த ரெண்டு சாங்கும் வந்து மார்னிங் டைமில் கேட்கும்போது எனக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது, உங்களுக்கும் இதே மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் 9787770107 இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த பாட்டு எனக்கு பிடிச்சிருந்த ராஜ்குமார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா டாப் 10 நிகழ்ச்சியில் உங்களுடைய பெயர் இடம்பெறும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படி நீங்கள் ஓட் பண்ணணும், டாப் 10 நிகழ்ச்சிக்கு இந்த பாட்டெலாம் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு ஓட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பெயர், நீங்கள் என்ன பண்ணிட்டு அப்படின்றத நீங்கள் வந்து சொல்லலாம். 9787770107 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம், இல்லைனா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம், நார்மல் டெக்ஸ்ட் கூட நீங்கள் பண்ணலாம். பண்ணி விட்டுருங்க. இப்போ நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாமா? ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து நாம் என்ன கேம் விளையாண்டுட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 505, அதாவது நான் வந்து உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்பேன் அப்படின்னா 050 அப்படின்னு சொன்னேன்.

0: நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா 505 அப்படின்னு சொல்லணும். அதுதான் இன்னைக்கான கேம். இந்த கேம் தான் நாம விளையாண்டுட்டு இருக்கோம். நீங்களும் விளையாடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 9787770107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் என் கூட வாகை சூடவா நிகழ்ச்சியில நீங்க விளையாடலாம். சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். நல்லா இருக்க பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம்.
0: இன்னொன்னு விளையாடுவோமா? சூப்பர் சூப்பர் சூப்பர் பாட்டி, சூப்பரா விளையாண்டீங்க. காலையிலே வந்து குஷியோட வந்து விளையாண்டுருக்கீங்க, ரொம்ப நன்றி பாட்டி.
1: இன்னொன்னு
0: கேக்கட்டுமா? ஓகே, உங்களுக்காக டஃபா கேக்கலான் இருக்கேன். 5353 0
1: 0 3 0 0 3 0
0: சூப்பர் சூப்பர் பாட்டி, ரொம்ப நன்றி பாட்டி. பாட்டி வந்து சூப்பரா விளையாண்டாங்க. நான் வந்து அடுத்தடுத்து இன்னும் கேம் கொடுங்க கொடுங்க அப்படின்னு விளையாண்டாங்க. நீங்களுமே எப்படியே விளையாண்டு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம சோனா நம்பரான 9787770107 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் வாகை சூழவா நிகழ்ச்சியில விளையாடலாம். ஸோ இப்போ உங்களுக்காக அடுத்ததா இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டுடைய சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, ரெண்டு சாங்ஸ் வந்துட்டு இருக்கு. கேட்டுட்டு வாங்க நேரலை தொடர்ந்து வாகை சூழவா நிகழ்ச்சியில உங்களோட நான் ராஜ்குமார் பேசுறேன்.

0: 17 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. Ellame irukra ore school. Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful design panna Sonavaliyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 9445-92160.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: சோனா FM 107.8. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவு தானே, தண்ணி வருது, போய் குடிமா.
1: அம்மா, லீவு டைம்ல கூட எனக்கு வேலை வெட்டியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு. இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துல தான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. அழைப்பது யாரோ வாகை சுடவா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு வாகை சுடவா நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன கேம் இன்னைக்கு விளையாண்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 505 அப்படின்ற ஒரு கேம் தான் விளையாண்டு இருப்போம். இன்னைக்கு என்ன கேம் அப்படின்னா 505 அப்படின்ற ஒரு கேம் தான் விளையாண்டு இருக்கோம். இந்த கேம் நீங்க எப்படி விளையாடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நான் வந்து 505 அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் வந்து 050 அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுதான் இன்றைக்கான கேம். இந்த கேமில் விளையாடணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 9787707 இந்த நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் ஏன் கூட வாகை சூடவா நிகழ்ச்சியில் நீங்கள் விளையாடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட கேம் விளையாடுறதுக்காக அடுத்ததாக ஒரு நேரம் இணைஞ்சிருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: ராஜ், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து
1: சந்திரசேகர் பேசுறேன்.
0: காலை பொழுது வந்து ரொம்ப அருமையா இருக்குன்னா, பிரகாசமான ஒரு நாளா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு?
1: எனக்கும் வேற லெவலுக்கு ஒரு பாசிட்டிவ் வைபோட போயிருக்கு. இங்க வெயில் அவ்வளவா இல்ல, ஓரளவுக்கு தாக்க கொடுக்க கூடியதாக இருக்கு. நேத்தியும் கிளவுடி, இன்னைக்கும் நல்ல கிளவுடியான ஒரு கிளைமேட் தான்.
0: ஆமாண்ணா, ஆமாண்ணா.
1: மிதமான
0: வெயிலோட இருக்குது, அதனால கொஞ்சம் நல்லா இருக்கு.
1: இன்னைக்கு
0: கேம் விளையாண்டுருவோமா?
1: நீங்க
0: சூப்பரா. இன்னைக்கு நம்ம கூட சந்திரசேகரன் விளையாண்டாரு. நீங்களும் இதே மாதிரி விளையாடணும்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம கால் பண்ணுங்க. 9787707 இந்த நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் என் கூட இன்னைக்கு வாகை சுடவா நிகழ்ச்சியில நீங்க கேம் விளையாடலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். இன்னைக்கு நம்ம வந்து என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து 050 அப்படின்னு சொன்னா நீங்கள் வந்து 505 அப்படின்னு சொல்லணும். அதுதான் இன்னைக்கான விளையாட்டு. ஸோ இன்னைக்கு இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினைச்சிங்க அப்படின்னா 9787707 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க இந்த கேம்ல விளையாடலாம். சோ மறுபடியும் சொல்றேன், இந்த கேம் என்ன அப்படின்றத சொல்லிறேன். 050 அப்படினா சொன்னா அப்படினா நீங்க 505 அப்படினு சொல்லணும். அதுதான் இன்னைக்கான கேம். சோ இன்னைக்கு நம்ம கூட அடுத்ததா ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட நாம கேம் விளையாடலாம். வணக்கம்.
2: 107.8 நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் ஐயமுதூர்ல இருந்து கலைச்செல்வி ராஜ்குமார் அவர்களே.
1: கலைச்செல்வி அக்கா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? அங்குள்ள அனைவரும்
1: ரொம்ப நல்லா இருக்கும் அக்கா.
2: அனைவரும் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க.
1: கண்டிப்பாக்கா, கண்டிப்பாக்கா.
2: சொல்லுங்க ராஜ்குமார், எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
1: அக்கா இன்னைக்கு நாள் அருமையா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு
2: நல்லா போயிட்டு இருக்குங்க, வெயில் தான் கொஞ்சம் கடுமையா இருக்கு.
1: சரிக்கா சரிக்கா, போக போக வெயில் எல்லாம் குறைஞ்சிரும் நினைக்கிறேன்.
2: ஆமா, இன்னும் நல்லா மழை பெஞ்சதுன்னா நல்லா குறைஞ்சிரும்.
1: ஓகேக்கா ஓகேக்கா, இன்னைக்கு கேம் விளையாடுவோமா?
2: விளையாண்டுருவோமா?
1: அக்கா
2: இன்னொரு
1: டைம் சொல்லிடுறேன்க்கா, 3 5 5 2 0.

0: ஓகேக்கா ஓகேக்கா, சிறப்பா விளையாண்டீங்க, ரொம்ப நன்றிக்கா.
1: நன்றிங்க ராஜ்குமார், நீங்கள் சரியா போகுது, உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: ஓகேக்கா, நன்றிக்கா நன்றிக்கா.
1: நன்றிங்க ராஜ்குமார்.
0: ஸோ நேர்களே, கலைச்செல்வியக்கா சூப்பராக விளையாண்டாங்க. அதேமாதிரி நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். எந்த நம்பருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 9787770107 என்ற நம்பருக்கு தான் நீங்கள் கால் பண்ணி விளையாடலாம். என்ன கேமில் விளையாட போகிற ராஜ்குமார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 505 அப்படின்ற ஒரு கேம் தான். ஸோ நான் 505 அப்படின்னு சொல்லுவேன் அந்த கேமில், அது அதுக்கு நீங்கள் வந்து 050 அப்படின்னு மாற்றி சொல்லணும். ஸோ இதுதான் இன்றைக்கான கேம். இந்த கேமில் விளையாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டிய நம்பர் இன்னொரு டைம் நான் சொல்லிடுறேன், 9787770107 நம்பர் தான். ஸோ இப்போது அடுத்ததாக உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுடுவாங்க. தொடர்ந்து வாகை சொல்லுவாங்க நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன் நேரிலே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. வாகை சூடவா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். இன்னைக்கு வாகை சூடவா நிகழ்ச்சியில நாம சூப்பரான ஒரு கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்க வந்து ஒரு இரண்டு பாடல் கேட்டு வந்திருப்பீங்க. இரண்டு பாடல் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏஆர் ஆனந்தனுடைய போராணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல், அதுக்கப்புறமேட்டு சக்தி சிவமணியோட ஐலேசா அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல். இந்த பாடல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம டாப் 10 நிகழ்ச்சிக்கு நீங்க வந்து ஓட் பண்ணலாம். ஓட் பண்றது எப்படி ராஜ்குமார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த ஊர் அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கால் பண்ணி, அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம், அப்படி இல்லைனா நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜ் கூட பண்ணலாம். எந்த நம்பருக்கு ராஜ்குமார் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9787770178 என்ற நம்பருக்கு தான் நீங்கள் கால் பண்ணி ஓட் பண்ணணும் டாப் 10 நிகழ்ச்சிக்கு இந்த பாடல் எல்லாமே. ஸோ இப்போது நிகழ்ச்சியில் வந்து அடுத்ததாக வந்து நம்ம வந்து கேம் விளையாண்டுருக்கோம் இல்லையா வாகை சூடவா நிகழ்ச்சியில். என்ன கேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கேம் வந்து 505 அப்படின்ற ஒரு கேம் தான் விளையாண்டுருக்கோம். அதாவது நான் 5 சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து 0 சொல்லணும், 0 இருக்குது அப்படின்னா 5 சொல்லணும். ஸோ இதுதான் இன்றைக்கான கேம். இந்த கேமில் நீங்களும் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டிய நம்பர் அதே தான், நம்பர் இன்னொரு டைம் நான் சொல்லிடுறேன், 9787770178 என்ற நம்பருக்கு தான் நீங்கள் கால் பண்ணி விளையாட போகிறீங்க. இப்போது நம்ம கூட கேம் விளையாடுறதுக்காக நம்ம ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தங்க இணைந்திருக்காங்க, அவங்கக்கிட்ட நாம் விளையாண்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம்ண்ணா.
1: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க உங்கள் பேர்.
2: என் பேர் நிஷாந்த்.
1: நிஷாந்த் சொல்லுங்க, நீங்கள் இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு அலுவலகத்தில்?
2: இன்னைக்கு நாள் அருமையாக தான் போயிட்டு இருக்கு, இனிமேல் தான் போக போக என்னன்னு தெரியும்.
1: ஓகே, வாகை சுடுவா நிகழ்ச்சியில் கேம் விளையாட வந்திருக்கீங்க, விளையாண்டுருவோமா?
2: ஆரம்பிக்கலாமா?
1: ஓகே, ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறது என்ன அப்படின்னா, 1 2 3 4 5,
2: அதாவது 5 இருக்க வேண்டிய இடத்துல 0 சொல்லணும்.
1: நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இருந்தாலும் சொல்கிறேன், 5 இருக்க வேண்டியதில் 0 இருக்கணும், 0 இருக்க வேண்டியதில் 5 இருக்கணும்.
2: ஓகே, 0 4 3 2 1,
1: 0 4 2 3 1,
2: 0 4 1 2 3 4 5. 1 இருக்க இடத்துல 0 சொல்லணும்,
1: 5 இருக்க இடத்துல 0 சொல்லணும், 0 இருக்க இடத்துல 5 சொல்லணும்.
2: ஓகே, 1 2 3 4 0 0.
1: ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க?
2: இல்லை நான் ரிவர்ஸ் ஆர்டர் நினைச்சேன்.
1: ஓ மை காட், சரி ஓகே. 0 1 2 3 4,
2: 5 1 2 3 4.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர் நிஷாந்த், நம்ம கூட நிஷாந்த் சூப்பராக விளையாண்டாரு. இதே மாதிரி நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகி நான் வந்து தெளிவாக விளையாடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சோனா எஃப்எம் நம்பரான 9787770178 இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். ஸோ மறுபடியும் நம்பர் சொல்லிடுறேன், 9787770178 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் எந்த கேமில் விளையாடணும் ராஜ்குமார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து 505 அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் வந்து 050 அப்படின்னு சொல்லணும். அதாவது 0 இருக்க வேண்டிய இடத்துல 5ம், 5 இருக்க வேண்டிய இடத்துல 0 சொல்லணும். ஸோ இதுதான் இன்றைக்கான கேம். இந்த கேமில் விளையாடுறதுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இப்போது நிகழ்ச்சியில் வந்து பாடல் வந்துட்டு கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு மணி நேரத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்களோட விளையாண்டுகிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ராஜ்குமார் தான். இன்றைக்கி வாகை சூடவா நிகழ்ச்சியில் பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். இன்றைக்கி நாம வாகை சூடவா நிகழ்ச்சியில் என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 505 அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் 050 அப்படின்னு சொல்லணும். அதாவது ஜீரோ இருக்க வேண்டிய இடத்துல 5-ம் 5 இருக்க வேண்டிய இடத்துல 0-ம் இதுதான் வந்து இன்றைக்கான கேம். இந்த கேமில் விளையாடணும், நான் விளையாடும் ராஜ்குமார் என்ன நம்பருக்கு கால் பண்ணி விளையாடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9787-707-107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் விளையாடலாம். ஸோ இப்போது நாம் கூட கேம் விளையாடுறதுக்காக நம்ம அலுவலகத்திலிருந்து ஒருத்தங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட நாமளும் கேம் விளையாடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
2: என் பேர் சௌத்ரி.
1: சௌத்ரி, இன்னைக்கு என்ன கேம்னு உங்களுக்கு தெரியுமா?
2: தெரியுங்கண்ணா.
1: ஓகே, கேம் விளையாண்டுருவோமா?
2: விளையாடலாம்.
1: ஓகே, இன்னைக்கு நான் வந்து உங்களுக்காக 22522
2: 2202
1: ஓகே 00500
2: 55055
1: ஓகே சூப்பராக விளாண்டீங்க, தெளிவாக விளாண்டுறீங்க, ரொம்ப நன்றி. நன்றி சௌத்ரி.
2: தேங்க்யூண்ணா.
1: ஸோ இதே மாதிரி நீங்களும் வாகை சூடுவா நிகழ்ச்சியில் கால் பண்ணி விளையாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள் 9787-707-107 என்ற நம்பருக்கு. ஸோ இப்போது அடுத்ததாக உங்களுக்காக அடுத்தடுத்து இரண்டு பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டுட்டு வாங்க நேர்களை. தொடர்ந்து வாகை சூடவா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன். நீங்களுமே வந்து கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணி எங்கள் கூட கேம் விளையாடலாம்.

0: ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன், இதெல்லாம் நமக்குள்ளே செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

ராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கார். அதாவது தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகில். ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறாரு. ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டே அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகு எடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகு எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையைச் சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வரதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றதான். அதாவது மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றதான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
2: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாயம்.

0: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரிகளே. இன்றைக்கி வாகை சூடவாவில் வந்து ஒரு சூப்பரான அருமையான ஒரு கேம் தான் விளையாண்டுட்ருக்கோம். என்ன கேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து 505 அதாவது 505 அப்படின்லாம் சொல்லுவேன். நீங்கள் வந்து அந்த 5 இருக்க வேண்டிய இடத்துல 0 பூஜ்ஜியம் இருக்க வேண்டிய இடத்துல 5 மாற்றி மாற்றி நீங்கள் சொல்லணும். ஸோ இதுதான் இன்றைக்கான கேம். இது நம்ம இப்போது அடுத்ததான் நம்ம கூட நேர் இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட விளையாடலாம். இதே மாதிரி நீங்களும் விளையாடணும் நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம 9787070 நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் ஏன் கூட நீங்க விளையாடலாம். சோ இப்போ நம்ம கூட ஒரு நேயர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாமா? வணக்கம். அண்ணா அவர் வந்து இருக்காருனா அவர் வந்து எங்க இருக்காருன்னு அடுத்தது சொல்றேன். ஓகேண்ணா ஓகேண்ணா, எப்படி இருக்கு இன்னைக்கு நாள்? வெயில் அடிக்கிற மாதிரிதான் இருந்தது, வெயில் அடிச்சது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல மோடம் அத ஒரு மாதிரி மேகமூட்டமா இருக்க ஆரம்பிக்குதுன்னா
1: மேகமூட்டம் தான், நல்ல உப்பு சரியான உப்பு வெப்பமா இருக்குங்க.
0: ஆமாண்ணா ஆமாண்ணா, மழை வரும் நினைக்கிறேன்.
1: மழை வரலாம்ங்க. நேத்து
0: அண்ணா நேத்து வந்ததுண்ணா?
1: நேத்து நீங்க வந்ததாண்ணா? அதிகமா பெயில சும்மா லேசா பெஞ்சிட்டு
0: இங்க சரியான மழைண்ணா. நீங்க வந்து இப்படி யோசிச்சிருப்பீங்க, உங்களெல்லாம் குழப்பி சரியான ஆன்சர் வர வைக்கிறதுக்காக தான் காலையிலே மூல வேலை செய்யணும் இல்லையா, எல்லாரும் சரியா வேலை செய்யறதுக்காக. ஓகேண்ணா, ஆமா தெளிவா தான் இருக்கீங்க, கேட்டுட்டீங்க. கேம் விளையாண்டுருவோமாண்ணா? இன்னொரு டைம் சொல்லிடுறேன், 2502
1: சூப்பர்ண்ணா
0: சூப்பர்ண்ணா, ரொம்ப நன்றிண்ணா நிகழ்ச்சியில் விளையாண்டதுக்கு. திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி நான் ஆரம்பத்தில் வந்து கன்ஃபியூஸாக நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு புரியல அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஆனால் அதுக்கப்புறமேட்டு நான் தெளிவாக தான் இருக்கேன், நீங்கள் இடையில வந்து 2-3 வார்த்தை சொன்னதுனால தான் நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. ஆனாலும் சூப்பராக விளையாண்டுருந்தாரு. இதே மாதிரி நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். எந்த நம்பருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 9787070107 நம்பருக்கு தான் நீங்கள் கால் பண்ணி ராஜ்குமார் ஏன் கூட வாகை சூழ்வா நிகழ்ச்சியில் கேம் விளையாட போகிறீங்க. இப்போது அடுத்ததாக உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு, கேட்ட வந்துருங்க. நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில் வாகை சூழ்வா நிகழ்ச்சியில் கேம் விளையாடலாம் நேர்களே. காட்டு

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030366633300.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவ் தானே, தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு, இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பூமியின் பாதுகாப்பு, மனித குலத்தின் பாதுகாப்பு.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரிகளே. இன்னைக்கு வாகை சூடவா நிகழ்ச்சியில் வந்து சூப்பரான ஒரு கேம் விளையாண்டுட்டுருக்கோம். என்ன கேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் 050 அப்படின்னு சொன்னா நீங்கள் வந்து 505 அப்படின்னு சொல்லணும். அதாவது 0 எடுக்க வேண்டிய இடத்துல எல்லாத்துலேயும் 5 சொல்லணும், 5 இருக்க வேண்டிய இடத்துல 0 சொல்லணும். ஸோ இதுதான் இன்றைக்கான கேம். இந்த கேமில் விளையாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். எந்த நம்பருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய, அதாவது என் கூட சேர்ந்து நீங்கள் விளையாடலாம். ஸோ நம்ம கூட விளையாடுறதுக்காக அடுத்ததா ஒரு நேயர் காத்துக்கிட்டு இருக்காரு, அவரு கூட நாம் விளையாடலாம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜ்குமார்.
3: வணக்கம்
4: ராஜ்குமார்களா?

0: இல்லனா சோனா எஃப்எம் ராஜ்குமார்னா
1: நீங்களும் ஒரு புகழ்மிக்க ஆளாயிட்டீங்கல்ல. சோனா எஃப்எம் சொல்றீங்க இல்ல?
0: ஆமாண்ணா ஆமாண்ணா, எல்லாம் நீங்க கொடுத்த புகழ் தானா. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. இதே மாதிரி இன்னும் நிறைய இருக்கு உங்களுக்கு சொல்லவா?
1: சொல்லவா?
0: ஓகே சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா.
1: நன்றிண்ணா
0: நன்றிண்ணா. நான் இன்னும் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சூப்பராகவும் விளையாண்டுருக்காரு. இதே மாதிரி நீங்களும் சூப்பராக விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787770178 அப்படின்ற நம்பருக்கு. இப்போது அடுத்ததாக உங்களுக்காக லோக பத்மநாபனுடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு, எனக்கு பிடிச்ச பாட்டும் கூட. இந்த பாட்டை கேட்டு இந்த பாட்டு எப்படி இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் கால் பண்ணி சொல்லுங்கள். தொடர்ந்து பேசலாம். இப்போது உங்கள் கூட உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு நேர்களே.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதிரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில். வாகை சூடவா, வாகை சூடவா.
6: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான், ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு வாகை சூடவா நிகழ்ச்சியில் நாம் வந்து ஒரு சூப்பரான கேம் விளையாண்டுட்ருக்கோம். என்ன கேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து 505 அப்படின்னு வந்து ஒரு கேம் நம்பர் சொல்லுவேன். நீங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, 5 இருக்க வேண்டிய இடத்துல 0 0 எடுக்க வேண்டிய இடத்துல 5 போட்டு மாற்றி எங்கக்கிட்ட சொல்லணும். ஸோ இதுதான் இன்னைக்கான கேம். இந்த கேமுக்கு நீங்கள் கால் பண்ணும் விளையாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா, மறக்காமல் 9787707 நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் என் கூட இன்னைக்கு வாகை சூடவா நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து விளையாடலாம். ஸோ மறுபடியும் நம்பர் சொல்லிடுறேன், 9787707 நம்பர் தான் இன்னைக்கு நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர். ஸோ இன்னைக்கான கேம் என்ன அப்படின்றது இன்னொரு டைம் ஞாபகப்படுத்திடுறேன். நாம் வந்து 505 அப்படின்ற ஒரு கேம் விளையாண்டுட்ருக்கோம். இந்த கேமில் நீங்கள் வந்து விளையாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா, மறக்காமல் கால் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போது இன்னைக்கு காலையில் வானிலை அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 48 மணி நேரத்துக்கு வந்து மழை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மழை வருது, எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க. இதே மாதிரி கேமில் விளையாண்டுக்கிட்டு நீங்கள் வந்து டீ கடையில் இருக்கீங்க, இல்லை ஏதாவது வீட்டில் சமைச்சிக்கிட்டு, இல்லை ஏதாவது வீட்டில் பாட்டு கேட்டுட்ருக்கீங்க, எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்போது கால் பண்ணி நீங்களும் கேமில் விளையாண்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து வீட்டில் கூட எல்லாம் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிங்க. ஸோ தொடர்ந்து இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது வாகை சொல்லுவாங்க நிகழ்ச்சியில். நீங்களும் அடுத்தடுத்து பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா கால் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பரான 2 பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து வாகை சுடவா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன் நேரிலே.

0: வாகை சூடவா.
1: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்மோனிரலி. கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பகுதியில் நான் சொல்ல நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு கேம் விளையாண்டுருந்தோம் இல்லையா, நிறைய காலர் கால் பண்ணி நானும் விளையாண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுருந்தீங்க. அதே மாதிரி நம்ம அலுவலகத்திலிருந்துமே நிறைய பேர் விளையாண்டுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி இன்னொரு டைம் சொல்லிட்டு போயிருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேம் எல்லாமே வந்து நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடவா நிகழ்ச்சியில் இருக்கு. ஸோ அதனால் அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்களும் விளையாடணும்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. ஃபீட்பேக் இந்த நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னா அதையுமே வந்து 9787701078 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தெரிவிச்சுட்டு போகலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வாழ்வின் தொடக்கம் விவசாய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக பத்மாவதி அக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்போ விடைபெற்றுட்டு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 3 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் வாகை சுடவா நிகழ்ச்சி நேரலை.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூட

ஹாய், வணக்கம். என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப பறவைகள் வந்து எந்த அளவுக்கு பயிரை காக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். காட்டுல மரங்களுக்கு இடையில வீசக்கூடிய நிலவொலிய நம்ம வந்து பார்த்திருக்கிறோம். பால் வண்ண ஒளி வானத்துல இருந்து மிதந்து இறங்கறத பாக்குறது ரொம்பவே அழகாவே இருக்குங்க. அந்த நாட்கள்ல நள்ளிரவிலையும் அக்கா குயில்கள் வந்து ஓயாம இசைக்கும். அதனால நில ஒளியில மகிழ்ந்து உறங்க முடியறது இல்ல அப்படின்னாலுமே அது வந்து ரொம்ப இனிமையா தானே இருக்கும். மிக அதிகமா கூறப்ப மழை வரும் அப்படின்றது ஒரு சிலரோட நம்பிக்கை. ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா காலநிலை பெருசா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். மழை வர்றத யாருமே சரியா கணிக்க முடியாத நிலையே இருக்குதுங்க. எல்லை காக்கக்கூடிய முயற்சி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இயற்கை வேளாண் முன்னோடியான நாராயண ரெட்டியினுடைய தோட்டம் பெங்களூரு வட மாவட்டத்துல தொட்டபல்லபுரா அருகில இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கசப்பு இல்லாத எல் ரகம் ஒன்றின் விதைகளை சுமார் 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முதல் ஒவ்வொரு வருஷமும் அந்த எல்லை இங்க விதைச்சு வளர்த்து அறுவடை செஞ்சும் மத்த உழவர்களோட விதைகளை பகிர்ந்தும் அந்த ரகத்தோட விதைகளை காப்பாத்தி வரோம்னு சொல்றாங்க. 2025 கோடையில இங்க கடும் வறட்சி நிலவி இருக்கு. ஆழ்துளை கிணற்றுல தண்ணீர் நின்னு போயிடுற நிலைக்கு வந்துருச்சுன்னு சொல்லலாம். அதிகபட்சமா 5 நிமிடங்கள் மட்டுமே மோட்டார் வந்து ஓடும் அளவு நீர் வரத்து இருந்திருக்கு. சத்தியமங்கலம் பகுதியில வழக்கமா வடகிழக்கு பருவமழையே அதிகமா பொழியும். செப்டம்பர் மாதத்துல இருந்து மழை தொடங்கும். அந்த ஆண்டு மே ஆகஸ்ட் மாதங்கள்ல நல்ல மழை பொழிஞ்சிருக்கு. அதனால மேற்குறிப்பிட்ட எல்லை பயிரிட நினைச்சு எங்க கிட்ட இருந்த விதைகளை நாற்று விட்டு வைக்க முடிவு செஞ்சோன்னு சொல்றாங்க. மாறுபட்ட விதைப்பு அப்படின்னு சொல்லும் போது மழைக்காலம் நெருங்கிட்டதுனால நிலத்தை தயார் செய்யவும் நாற்று வளரவும் சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திட்டமிடுறது வழக்கமா இருக்கு. இந்த ரக எல்லை எப்படியும் நம்ம காப்பாத்திடலாம் அப்படின்ற ஆவல் தான் அவங்களுக்கு. எல் விதைக்கிறதுலயும் புது முறைய கையாள்றோம்னு சொல்றாங்க. நாற்று விட்டு நடவு செய்யலாம் அல்லது நேரா கோடு கிழிச்சு அதுல ஒரு அடி இடைவெளியில விதைகளை ஊன்றி மூடலாம். இது போல விதைக்கிறப்ப மிக குறைஞ்ச விதைகளே போதும். நிறைய விதைச்சு அதுக்கப்புறமா அதை களைச்சி பிடுங்கி வீணாக்க நம்ம தேவைப்படாது. ஆனா இந்த மாதிரி விதைக்கிறப்ப பறவைகள் எறும்புகள் ஆகியவற்றிடமிருந்து விதைகளை காப்பாற்றியே ஆகணும்னு சொல்றாங்க. கொத்தை பயன்படுத்தி மண்ணை கீறி விதைக்கிறதுனால விதை இருக்கும் இடத்தை பறவைகள் அறிய இயலாது. இல்ல அப்படின்னா விதைச்சு தண்ணீர் பாய்ச்சறதுக்கு முன் அது எல்லை பொறுக்கி தின்றோம். எறும்புகள் எல்லை எடுக்காமல் இருக்கிறதுக்கு சுண்ணாம்பும் சாம்பலும் கலந்து நாங்க விதைப்போம்னு சொல்றாங்க. விதைகள் முளைக்கிறதுக்கு இவ்வளவு கவனம் தேவைப்படுது. ஆமாங்க, இப்போ ஒரு காட்டுல விதை வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா அது சரியான முறையில வந்து இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த பயிர் வந்து நல்ல முறையில வளர்ச்சி அடையும். அதை எப்படி எல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்றது நம்மள நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். முக்கியமா சொல்லணும்னா நம்ம விவசாய பெருமக்களுக்கு இது வந்து தெரியுங்க. அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மீது.
1: குறைபாடா, கவலை வேண்டாம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
1: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
2: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
1: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
1: மேலும் தொடர்புக்கு 7 0 3 6 6 6 3 3 3 0.

0: ஐஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசி இருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: விவசாயத்துல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய சவால்கள் இருக்கு. இப்ப வந்து சார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு இயற்கை விவசாயத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய சவால் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சார் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: விவசாயத்துல நமக்கு சேலஞ்சிங்கா இருக்கிற ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா பூச்சி தாக்குதல் தாங்க. இந்த பூச்சி தாக்குதல், பூச்சி அப்படின்னாவே நம்ம வந்து பயந்துக்கிறோம். ஏதாவது நம்ம செடிகளை வந்து தாக்கிடுது, சாப்பிட்டுது, அது ஒரு எதிரி நாட்டு போர்படைய மாதிரி நினைச்சுக்கிறோம். அப்படி நினைச்சிக்கவே வேண்டியதுல பூச்சியோட தன்மை எப்படின்னா, நமக்கு தீமை செய்யும் பூச்சிகளை வந்து சைவ பூச்சிகளா எடுத்துக்கலாம். அது எல்லாமே இலைகளை வந்து உண்மையும் சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய தன்மை உள்ளது. அந்த பூச்சிகளை சாப்பிட்றதுக்கு நன்மை செய்யும் பூச்சிகளும் நம்ம தோட்டத்திலேயே இருக்கும். சோ அந்த பூச்சிகள் வந்து அசைவ பூச்சிகள். அசைவ பூச்சிகள்லாம் நமக்கு நன்மை செய்யும் பூச்சிகள், அது நம்ம நண்பர். சோ அசைவ பூச்சியை நம்ம நண்பனா எடுத்துக்கலாம். இந்த நண்பனை வந்து அதிகமா நம்ம தோட்டத்துல வளர்றதுக்கு உண்டான சூழ்நிலையையும் சீதோஷ்ண நிலையையும் உருவாக்கிட்டோம்னா தீமை செய்யும் பூச்சிகள் அதிகம் பரவிடாம இது பாத்துக்குங்க. இயற்கை முறையில அந்த வாய்ப்பே இல்லைங்க. எப்பயுமே எல்லா நேரமும் வந்து மண்ணுக்குள்ள உற்பத்தி ஆகிட்டு இருக்கிற அந்த உணவு, செடிகளுக்கு உண்டான உணவு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சரி விகிதத்திலே வளர்ந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த உற்பத்தி வந்து இழப்பு அப்படிங்கறது இயற்கை விவசாயத்துல கிடையாதுங்க. அதனால எல்லாருமே இயற்கை விவசாயத்தை நோக்கி போகணும், இயற்கை விவசாயம் சக்சஸ்ஃபுல்லா செய்யணும். ஆரம் வெளியில இருந்து பாக்குற வரைக்கும் அது ஏதோ ஒரு பூதாகரமா தான் தெரியும். இயற்கை விவசாயம், செயற்கை விவசாயம் செய்யற விவசாயிகள் வந்து இயற்கைக்கு வரணுங்கிறது எங்களோட வேண்டுகோள். வெளியில இருந்து நீங்க பாக்குறது உங்களுக்கு பூதாகரமா தெரியறது, உள்ள வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸி அப்படிங்கறது அப்புறம் தான் புரியும். அதனால தயங்க வேண்டாம், முயற்சி எடுங்க. உங்களோட தோட்டத்துல ஒரு பகுதியை இயற்கை விவசாயத்துக்கு மாத்துங்க. அதுல நீங்க சக்சஸ்ஃபுல்லா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மொத்த உங்களோட நிலப்பரப்பையுமே இயற்கை விவசாயத்துக்கு மாத்திக்கலாம். வருமானத்தையும் ரெட்டிப்பாகவோ 3 மடங்காகவோ 4 மடங்காகவோ மாத்திக்கிறதுக்கு ரொம்ப இயற்கை விவசாயம் நிறைய வழிகள் இருக்கு, அதை நம்ம செய்யலாம். இயற்கையை நேசிப்போம், இயற்கை நம்மை நேசிக்கட்டும். வணக்கங்க.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய மக்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி நாங்க போட்டா எங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து அதிகமா எடுக்குது, அதனால பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனையோடயே இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும், ஆனா அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை இதுதான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவு தானே, தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு. இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: போற்று, எதிர்காலத்தை மாற்று.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: அமரம் கிராமத்துல இருந்து முத்துராமன் ஐயா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். அதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி, அதாவது கோடை உழவு எந்த மாதிரி பண்றது, அது வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட ஐயா வந்து பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: நான் இயற்கை விவசாயிங்க. அதுக்கு முன்னாடி சோனா எப்பம் 107.8 சமுதாய வானொலி நம்ம மக்களின் குரல், இவங்களுக்கு வந்து இயற்கை விவசாயத்தை பத்தி அதிகமா விளம்பரப்படுத்திருக்கிறாங்க, தொழில்நுட்ப வழங்குறாங்க. அவங்களுக்கு, அவங்களுக்கு உள்ள அனைத்து நிலையில இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் ஒரு இயற்கை விவசாயிங்க. என்னை பொறுத்தவரையிலும் நான் வந்து கடைபிடிக்கிறது, இப்ப வந்து சித்திரை பட்டம் வந்துருச்சு, முதல் வந்து மழை பெஞ்சதுமே வந்து கோடை உழவு முதல் பண்ணிடுவோங்க. கோடை உழவு மிக மிக முக்கியம். இந்த கோடை உழவு பண்றதுனால மண்ணில் இருக்கிற கூட்டு புழுக்கள், தீமை செய்யும் பூச்சிகள் மற்றும் வந்து களைகள் எல்லாம் வந்து அழிக்கப்படுது. இந்த கோடை உழவு கரெக்டா மழை பெஞ்சதும் பண்ணனாலே நமக்கு வந்து ஒரு 5% களைகள் நம்ம அழிக்கப்பட்டு விடும், அழிக்கப்படுறது. அதனால வந்து மீதி நமக்கு வந்து பொருளாதார செலவு குறையுது. அடுத்தது என்ன பண்றேன்னு தெரியல.

0: என்னுடைய சீசனுக்கு தகுந்த மாதிரி இப்ப வந்து இந்த மாசம் சித்திரை முடிய போகுது. இந்த தருணத்துல வந்து நிலக்கடலை, அவரை, பாசிப்பயிறு, சோளம் இதெல்லாம் வந்து நான் போடுறது என்னுடைய பழக்கமா வச்சிருக்கிறோம். இது வந்து வைகாசி பட்டம் வந்து மழை பெஞ்சதை நாங்க போடுவோம். நிலக்கடலை வந்து மெயினா போடுவோம். நிலக்கடலை, பயிர் வகை, சிறுதானியம் எல்லாம் போடுவோம். சிறுதானியம் வந்து சாம, பனிவரவு, கம்பு, சோளம் இந்த மாதிரி, சீனை, வரகு இந்த மாதிரி சிறுதானிய பயிரெல்லாம் நாங்க பயிர் செய்வோம். ஏன்னா சிறுதானிய பயிர் நாங்க பயிர் செய்யறனாக்கா இது வந்து நீர் வறட்சி தாங்கி வளரக்கூடியது, குறைஞ்ச நீர்லயே வந்துடும். அதாவது ஒரு மலை ரெண்டு மலை பெஞ்சாலே அதை வச்சே வந்துடும். அதுவும் இல்லாம வந்து செயற்கை பூச்சிகளையும் செயற்கை உரமும் முழுமையா பயன்படுத்தாத தானியம் இந்த சிறுதானிய பயிர்கள் தான். அதனால முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்து இயற்கையிலேயே விளையறதுனால நாங்க சிறுதானியத்தை பயன்படுத்துறோம். இரண்டாவது, மற்ற பயிர்களும் எண்ணெய் வித்து பயிர்களும் ராகி, சோளம், கம்பு இதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம். இதை பயன்படுத்தும் போது குறைஞ்ச அளவு தண்ணி இருக்கும் போது என்ன பண்ணோம்னாக்கா, நம்ம சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்தணும்னாக்கா இப்ப 100% தண்ணி வந்து மற்ற பாசனம், அகலி சால் பாசனம், அகலி பாசனம், பரவல் பாசனம், தூவல் பாசனம், நேரடி பாசனத்துல வந்து நம்ம 100% தண்ணி செலவு பண்றோம்னாக்கா, சொட்டு நீர் பாசனம் நம்ம போட்டுக்கிட்டோம்னாக்கா சொட்டு நீர் பாசனத்துல ஒரு 30% தான் நமக்கு செலவாகும். மீதி 70% தண்ணி நம்ம சேமிக்கிறோம்.
1: இப்ப சிறுதானிய பயிர்கள் வந்து குறைஞ்ச நீர்ல வளருங்க, வறட்சிய தாங்கி வளரக்கூடியது. இப்ப பாத்தீங்கன்னா அதிகமா வந்து வெயில் வந்து அதிகமா இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல விவசாயத்துக்கு தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமா தான் தேவைப்படும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி சிறுதானிய பயிர்களை வந்து நம்ம பயிரிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்றாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்கள் கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல இணை பேராசிரியரா இருக்கக்கூடிய முனைவர் INR அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப கம்பு பயிர்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நல்ல மகசூல் எடுக்கிறாங்க அப்படின்னு சார் சொல்றாங்க. சரி, அதுக்கான காரணம் என்னவா தான் இருக்கும் அதையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
2: அதனால பிரைவேட் கம்பெனிஸ் எந்த விதை கொடுக்குறாங்களோ அதை அந்த நேரத்துக்கு வாங்கி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து மகசூல் வந்து கம்மியாயிடுது. ஒரு சில பிரைவேட் கம்பெனிஸ் நல்ல விதைகள் கொடுக்குறாங்க. ஆனால் கம்பில் பொறுத்தளவுக்கு நம்ம தென் மாவட்டங்களில் இல்லை இங்கேயோ வந்து நல்ல மகசூல் வந்து இப்போதைக்கு எடுக்கிறாங்க. இரவையிலும் சரி மானாவாரியிலும் சரி அந்த ரகங்கள் அப்படின்னு கணக்கெடுக்கும் போது நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து தொடர்ந்து ஆராய்ச்சியின் பலனாக இதுவரைக்கும் ஹைபிரிடும் வெளியிட்டிருக்கிறோம், ரகங்களும் வெளியிட்டிருக்கிறோம். ஹைபிரிட்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா கிட்டத்தட்ட 9 ஹைபிரிட் இதுவரைக்கும் வந்து வெளியிட்டிருக்கிறோம். 9 ரகங்கள் வந்து வெளியிட்டிருக்கிறோம். ஹைபிரிடு ஜென்ரலாகவே வந்து அதிகமாக மகசூல் கொடுக்கக்கூடியது. இது என்ன ஆகுதுனாக்கா நம்ம ரெண்டு பெற்றோர்களை கலப்பினம் செய்து உருவாக்கி கொடுக்குறோம். அதனால் ஒவ்வொரு டைமும் வந்து அந்த ரெண்டு பெற்றோர்களுடைய தூய்மைத்தன்மை வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் குறைந்தளவு விதைகள் உற்பத்தி செஞ்சு விவசாயிகளுக்கு எந்த பருவத்துக்கு கேட்குறாங்களோ அந்த பருவத்துக்களுக்கு வந்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து ரகங்களில் வந்து 9 ரகங்கள் விட்டுருக்குறோம். அந்த 9 ரகங்களும் வந்து ஹைபிரிடோட கம்மியான மகசூல் கொடுக்கக்கூடியது. ஆனால் விவசாயிகளாக நீங்கள் வந்து அந்த ரகங்கள் ஒரு டைம் வாங்கிட்டாக்க 2-3 ஆண்டுகள் நீங்களே வந்து அந்த விதைகளை வந்து பயன்படுத்தி அடுத்தடுத்த பருவங்களுக்கு வந்து அதை வந்து நீங்கள் விதைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹைபிரிடில் கணக்கெடுக்கும்போது இப்போ ரீசெண்டாக உள்ள ஹைபிரிட் வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சிறுதானியத்துறைகள் வந்து வெளியிட்டது வந்து கோ 9, அதை வீரிய ஓட்டு ரகம் கோ 9. இந்த கோ 9 ரகம் வந்து மகசூல் வந்து அதிகமாக கொடுக்குது உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஹெக்டருக்கு 3700 கிலோலேருந்து 4000 கிலோ கொடுக்குது. உங்களுக்கு ஏக்கருக்கு ஒரு கணக்கு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200-1500 கிலோ கொடுக்கக்கூடிய அதிகபட்ச மகசூல் கொடுக்கக்கூடியது. நம்ம இந்தியா கணக்கு எடுக்கும்போது தமிழ்நாடு தான் வந்து அந்த ஒரு ஏக்கருக்கு வந்து அதிகமாக உற்பத்தி செய்கிறதுல வந்து முதலிடம் பெறுது. பார்த்தீங்கன்னாக்க 2200 கிலோலேருந்து 2400 கிலோ ஹெக்டருக்கு ஆவரேஜாக எல்லா மாவட்டங்களும் கணக்கெடுக்கும்போது உற்பத்தி செய்கிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாமே வந்து இரவை பயிரை வந்து பயன்படுத்துகிறோம். அந்த இரவை பயிருக்கு வந்து இந்த வீரிய ஓட்டு ரகம் கோ 9 வந்து நல்ல ஒரு ரகம். மானாவாரியிலும் பயன்படுத்தலாம். அதாவது நமக்கு வந்து இந்த ஒரு பருவ காலங்களில் இந்த ஒரு பயிர் போட்டதுக்கப்புறம் 2-3 மழைகள் வந்து இடைவெளியில் கிடைச்சதுனாக்கா கிட்டத்தட்ட 2700 கிலோலேருந்து 3000 கிலோ நம்ம வந்து மகசூல் வந்து பெறலாம். இது வந்து அடிச்சாம்பல் நோய்க்கு வந்து எதிர்ப்பு தன்மை உள்ளது. இப்போ நீங்கள் பழைய ரகம் எல்லாமே பொட்டு கம்பு நாட்டு கம்பு எல்லாமே வந்து அடிச்சாம்பல் நோய்க்கு ரொம்ப சசப்டபுளாக இருக்கும். அதே துரு நோய்க்கும் அது வந்து ரொம்ப எளிதில் தாக்கக்கூடியதாக இருக்குது. மற்றபடி சத்துக்களும் வந்து குறைவானது. இப்போ இந்த கோ 9 வந்து இரும்பு சத்து சொன்ன இல்லைங்களா, அந்த இரும்பு சத்து வந்து கிட்டத்தட்ட வந்து 6 மில்லிகிராம் இருக்குது. அந்த 10% வந்து புரத சத்து இருக்குது. அதனால் கோ 9 ஹைபிரிடும் நீங்கள் வந்து வாங்கி பயன்படுத்துங்க. இது வந்து கோ 9 ஹைபிரிட் வந்து 2011 வந்து வெளியிட்டிருக்கிறோம். இப்போ வந்து விதை உற்பத்தி செஞ்சிட்ருக்கிறோம், இருப்பு இருக்குது. நீங்கள் விவசாயிகள் வந்து வாங்கி பயன்படலாம்.
1: நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப கோ 9 ரகத்துல இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம விவசாய பெருமக்களுக்கு இது வந்து கண்டிப்பா உதவியா இருக்குங்க. அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்
2: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப பொதுவாவே விவசாயத்துல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் இருக்கு. இயற்கை முறையில பாத்தீங்க அப்படின்னா பறவைகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயிரை எந்த மாதிரி எல்லாம் வந்து காக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப 2025 மேல இருந்து ஆகஸ்ட் முடியிற வரைக்கும் 277 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா போதுமான அளவு மழை இல்ல. அதனால எல் நாற்றுகளை நடுமளவு எங்களோட ஆழ்துளை கிணற்றுல தண்ணீர் அதிகரிக்கலன்னு சொல்றாங்க. இவ்வளவு ஆண்டுகள் காப்பாத்தின விதைய எல்லையும் இழந்து விடுவோம் அப்படின்ற கவலை எங்க கிட்ட அதிகமாவே இருக்குன்னு சொல்றாங்க. நல்ல வேலையா இந்த நிலைய கேள்விப்பட்ட நண்பர் ஒருத்தர் அவரோட நிலத்துல நாற்றுகளை நடவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டாராம். அதுக்கப்புறமா மழையில பெருமழை பெய்து வெள்ளம் பெருக்கெடுத்திருக்கு. 50 அப்புறமா இதே மாதிரி வெள்ளம் வந்திருக்கிறதா சில தலைமுறைகளாக இங்க வாழ்றவங்க சொல்றாங்க. நாங்க எந்த விதமான வேதி பூச்சிக்கொல்லிகள் உரங்களையும் பயன்படுத்துறதுல எல் மட்டும் இல்லங்க, நாராயண ரெட்டி கொடுத்த வெண்டை, சீதாப்பழ விதைகள், கோவை கொடி போன்றவற்றையும் பலருடனும் தொடர்ந்து பகிர்ந்து பரப்பி வரணும் சொல்றாங்க. வேளாண்மை வந்து நாளுக்கு நாள் மிக மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்குது. புவி வெப்பம் அடையறதுனால பயிர்களோட தரமும் விளைச்சலும் குறைஞ்சி நோய் தாக்கம் அதிகமாயிடுச்சு. நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள் அழிஞ்சு புதுசு புதுசா தீங்கு உயிர்கள் பெருகி வருதுன்னு சொல்லலாம். சரி, நன்மை செய்யறது அப்படின்னு சொல்லும் போது வருஷம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மழை காலத்துல வலசை பறவைகள் வரதுண்டு. அதுல கருங்கால் கதிர்குருவி, வேலி கதிர்குருவி ஆகிய ரெண்டு வகை கதிர்குருவிகளும் இருக்கு. இது வந்து ஓயாம குரல் எழுப்பிட்டே சுத்திட்டே இருக்கும். காய்கறி செடிகள், மற்ற பயிர்கள் இதுல எல்லாம் இருக்கக்கூடிய தீங்கு உயிர்களை பிடிச்சு சாப்பிட்டு நமக்கு நன்மை செய்யுது. அது போன்றே மழை காலத்துல பெருகி வரக்கூடிய கொசு தொல்லைய தட்டான் பூச்சிகள் குறைக்கும். அது தோற்று வளரி பருவத்துல, அதாவது லார்வா பருவத்துல 4-1 சில 100 கொசு முட்டைகளை உண்ணும். தட்டானா வளர்ந்ததுக்கு அப்புறமா 4-1 நூற்று கணக்கான கொசுக்களை அது சாப்பிடும். இதன் பலனா கொசுக்களோட எண்ணிக்கை பெருசும் குறைஞ்சு போயிரும். இயற்கையில அருமையா செயல்படக்கூடிய உணவு சங்கிலி சிதையாம இருக்கிற வரைக்கும் நன்மைகளே அதிகமா இருக்கும். ஆனா இன்னைக்கு செயற்கையால உருவான சுற்றுச்சூழல் மாசு மிக வேகமா எல்லாத்தையுமே அழிச்சு வருது அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால இனிமேட்டு பறவைகளை பார்க்கும் போது எல்லாம் இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரணுங்க. இயற்கை கொடுத்த பலன்கள் அப்படின்னு சொல்லும் போது நிறையவே இருக்கு. ஒன்னோடு ஒண்ணு கண்டிப்பா தொடர்புடையதாவும் இருக்கு. சரிங்க, கண்டிப்பா இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்மளுடைய நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம் நம்பரான 9787-7107-8 அப்படின்ற எனக்கு உங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட நீங்க பகிர்ந்துக்கலாம். டாடா பை பை நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, மருந்து அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது, அவசர காலத்துல ரொம்பவே நம்மளுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட மருத்துவத்துறையில 3 வருடமா பணியாற்றிட்டு இருக்க குமரேசன் அவர்கள் தான் இன்றைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர். இவர் வந்து சேலம் மாவட்டம் டால்மியா பகுதியை சேர்ந்தவர். 3 ஆண்டுகளா நியூ துளசி பார்மசி அப்படின்ற மருந்து கடையை வச்சிருக்காங்க. எப்படி அவங்க அந்த மருந்து கடையை வைக்க ஆரம்பிச்சாங்க, அதுல என்னென்ன மாதிரியான மருந்துக்கெல்லாம் விற்பனை பண்றாங்க, அவங்களோட வாழ்க்கை அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு வாங்க. சார், உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் குடுக்கறீங்களா?
2: என்னோட நேம் குமரேசன், பூசாரிப்பட்டி, வாமலூர் தாண்டி பூசாரிப்பட்டியில இருந்து வரேன். நான் இப்போ டால்மியா போர்டு மணிப்பால் ஹாஸ்பிட்டல் கிட்ட மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கேன். என்னோட மெடிக்கல் நேம் நியூ துளசி பார்மசி. இப்போ ஒரு 3 இயர்ஸ் நான் ரன் பண்றேன் மேடம்.
1: ஓகே, ஓகேங்க சார். அடுத்தது உங்களோட ஜேர்னி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு?
2: இப்போ மெடிக்கல் ஷாப் ஜேர்னி வந்துட்டு நான் 12th முடித்தேன் மேடம். எனக்கு ஆரம்பத்துலேருந்து இந்த மாதிரி மெடிக்கல் ஃபீல்டில் தான் இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதுக்கப்புறம் அங்கே ஆதிபராசக்தி காலேஜ் ஆஃப் ஃபார்மசியில் பிஃபார்ம் முடிச்சுட்டு ஒரு 3 இயர்ஸ் வந்துட்டு பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணேன் மேடம், மேனுஃபேக்சரிங் யூனிட்டில். அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் வந்து மெடிக்கல் ஷாப்பில் ஒர்க் பண்ணேன் சேலத்துலேயே வந்துட்டு. 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால மெடிக்கல் ஷாப்பை ஓப்பன் பண்ணிட்டேன் மேடம்.
1: சூப்பர் சார், உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சதுனால தான் இந்த மெடிக்கல் ஃபீல்டை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க சார். அடுத்து வந்து இப்போ சேலத்தில் நிறைய துறைகள் இருக்கப்போ நீங்கள் குறிப்பாக இந்த மருந்து கடையை தேர்ந்தெடுக்க என்ன காரணம்?
2: டைரக்ட் கான்டாக்ட் டு பீப்புள் தான் மேடம். அதாவது மக்கள் கூட ஈஸியாக நம்ம பழக முடியும், சீக்கிரம் உதவ முடியும், அந்த எண்ணத்தில் தான் மேடம் இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணுது. ஆல்ரெடி மெடிக்கல் ஃபீல்டில் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம் மேடம், அப்போ ஸ்கூல் படிக்கிற அப்போலேருந்து. அப்புறம் மக்கள் கூட நிறைய பீப்புள்ஸ் தெரிஞ்சுக்கணும், அவங்க கூட பழகணும், இதுதான் மேடம் ரீசன்.
1: சூப்பர் சார், மக்களுக்கு நிறைய சேவை செய்யணும், மக்கள்கிட்ட நல்லாவே பழக முடியும் அப்படின்றனால தான் நான் இந்த துறையை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத கேட்கவே ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது சார். அடுத்து வந்து நீங்கள் நிறைய இடத்துல வேலை செஞ்சேன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தீங்க. வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு முதல்ல உங்கள் கடையை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீல் இருந்துச்சு?
2: முதல் நாள் கொஞ்சம் பதட்டமாக இருந்தது மேடம், ஃபஸ்ட்டு கஸ்டமர் அட்டன் பண்ணுறப்போ. அதுக்கப்புறம் நான் மெடிசன் எடுத்து கொடுத்து அது எல்லாமே கரெக்டு ஓகே அப்படின்ற பட்சத்தில் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. ஓகே, நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோம், எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு, நம்ம மேலும் மக்களுக்கு வந்து உதவணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது மேடம்.
1: ஓகே சார், கொஞ்சம் பதட்டத்தோடு நீங்கள் ஆரம்பித்தாலுமே இப்போ 3 வருடமாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான குமரேசன் அவங்களோட நியூ துளசி பார்மசி கடையில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க, எப்படி மருந்துகளை விற்பனை பண்ணுறாங்க அப்படின்ற சில விஷயங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டுருக்கு, பாடலை கேட்டுவாங்க நேர்களே.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: help. சோனாயகம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
1: வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் கே கர்லின் எபி. நான் ஜெர்னஸ் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ன்ற ஆர்கனைசேஷனை வந்து நான் பாஸ்ட் 25 இயர்ஸாக சேலத்தை மையமாக கொண்டு நான் நடத்தி கொண்டு வருகின்றேன். இப்போ ஜெர்னஸ் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொன்னதானே, ஸ்கில் ட்ரைனிங்கில் வந்து நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கில் வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் TNSDC மூலமாக அவங்க நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒரு ட்ரைனிங் பார்ட்னர் TPI எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலமாக படித்த படிக்காத பெண்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். TNSDC-ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு DSR, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் மினிமம் 10th ஸ்டாண்டர்ட், 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதும். அவங்களுக்கு ஒரு பொருளை வந்து எப்படி நம்ம வந்து இன்னொரு இடத்துல நம்ம சேல்ஸ் பண்றோம், அது எப்படி டெக்னிக்கலா நம்ம பேசுறோம், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கும் இங்கிலீஷ்ல எப்படி நம்ம நல்லா பேசுறோம், ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் அதுலயும் பேசிக்கா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்து தெரியப்படுத்துறோம். சில இடத்துல பாருங்களேன், பணம் கொடுத்து படிக்க முடியாது, அவங்களுக்குலாம் இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க காசை வந்து ஃப்ரீயாவே கொடுத்து படிக்க வச்சு, அது மட்டும் இல்லாமல் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் சொல்லி ஸ்டைஃபன் தராங்க. பர் டேக்கு 100 ரூபீஸ் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டைஃபன் தராங்க. இப்ப DSR வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னா, அதுல வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வருது, பேசிக்கா ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் வருது, சேல்ஸ் மாடல் வருது, அதுல ஃபயர் அண்ட் சேஃப்டி ஹெல்த் டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்துட்டு, லாஸ்ட் இன்டர்வியூ ஸ்கில்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், க்ரூமிங், கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்ச உடனே ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிபிகேட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம் கேட்டீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன் கேஸ் அவங்க நிறைய படிச்சிருந்தாங்கன்னா அடிஷனல் குவாலிபிகேஷனா என்ன பண்ணிக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த சர்டிபிகேட்ல வந்து கவர்மெண்ட் முத்திரை போட்ட சர்டிபிகேட். அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிபிகேட்டை வச்சு நம்ம டிக்ல போய் நம்ம லோனும் வாங்கிக்கலாம். லோன் வந்து நமக்கு என்ன தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அந்த தொழிலுக்கு ஏத்த மாதிரி லோன்ஸ் வந்து 1.5 லட்சம் அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அதுல சப்சிடியும் இருக்கு, சப்சிடி வந்து 30% நம்ம கட்டவே வேணாம். அந்த மாதிரி வந்து இவ்வளவு சலுகைகள் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுத்து இந்த சலுகையும் கொடுக்கறாங்க. இதனுடைய டியூரேஷன் வந்து உங்களுக்கு 470 hours 45 days வரும். அந்த 470 hours முடிக்கிறதுக்குள்ளார அவங்களுடைய ஸ்கில்லே வேற மாதிரி போயிடும். அவங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் கொடுத்து மைக்க கொடுத்து பேச சொல்லி, அது இல்லாம பிரசன்டேஷன் PPT எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பண்ணி கொடுத்து, அவங்க வந்து ப்ரொஜெக்டர்ல வந்து PPT ல வந்து பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி போடுவாங்க. அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுவாங்க. அதே மாதிரி முடிச்ச உடனே நாங்களே வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஃபேர் வைக்கிறோம். அந்த ஜாப் ஃபேர்ல நிறைய கம்பெனிஸ் வராங்க, அவங்களுடைய திறமைகளை பார்த்து எந்தெந்த போஸ்டிங்கோ அதுக்கேத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்லயும் டை அப் பண்ணிருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட்ல ஜாப் ஃபேர் வரக்கப்ப எங்களுக்கு இந்த மாதிரி முடிச்ச கேண்டிடேட்ஸ் இருக்காங்கன்றப்ப அவங்க அதுக்கேத்த மாதிரி கம்பெனிஸையோ ஆபீசஸையோ என்ன வர வச்சு அந்த இடத்துல வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணி எடுத்துக்கிறாங்க. சோ இந்த வாய்ப்பை வந்து யாருமே நழுவ விடாதீர்கள், பயன்படுத்தி கொள்ளுங்க. இதை எத்தனை பேர் தம்மா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க ஏன் இத சோனா FM-ல இருந்து சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை கேட்கறவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இதை வந்து என்ன செஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்கன்றதுக்காக தான் நாங்க இந்த அளவுக்கு சோனா FM-ல வந்து உங்களுக்கு வந்து நாங்க தெரியப்படுத்துறோம்.
0: சோனா FM 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
2: வணக்கம், நான் ராஜீவ், டால்மியா போர்டில் இருந்து. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
3: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
4: எல்லாருக்கும் வணக்கம், நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கார். அதாவது தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகில். ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறார். ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகு எடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறார். எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகு எடுத்துட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையைச் சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வரதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்த சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றது தான். அதாவது மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
3: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான குமரேசன் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்களோட நியூ துளசி பார்மசில என்னென்ன மருந்துகளை விற்பனை பண்றாங்க, எப்படி அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார், உங்களோட நியூ துளசி பார்மசில என்னென்ன மருந்துகள் எல்லாம் நீங்க விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க?
3: பொதுவா இப்ப எப்படின்னா, காய்ச்சல் சளி இருமல் அந்த மாதிரி மெடிசன்ஸ் மேடம், டாக்டருக்கு மோஸ்டா பிரிஸ்கிரைப் பண்ற மெடிசன்ஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்றது. அப்புறம் பிபி டேப்லெட்டு, சுகர் டேப்லெட்டு இந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்கறது மேடம். அடிஷனலா

0: டாக்டர் என்ன பிரஸ்கிரைப் பண்றாரோ அதை கொடுக்கறது மேடம்.
1: சூப்பர் சார், நிறைய வகையான மருந்துக்கள் எல்லாம் நீங்க விற்பனை பண்றீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். அடுத்து வந்து உங்களோட முதல் கஸ்டமரை நீங்க ஹேண்டில் பண்ணும்போது என்ன மாதிரியான அனுபவம் உங்களுக்கு இருந்தது?
0: ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்றப்ப கொஞ்சம் பதட்டமா தான் மேடம் இருந்தது. ஏன்னா இந்த ஃபீல்டு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நம்ம ஒரு இடத்துல இப்போ மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணி மெடிக்கல் இது பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து கொஞ்சம் பதட்டமா தான் இருக்குது. அதுக்கப்புறம் கஸ்டமர் கூட பேசி அதுக்கப்புறம் மெடிசன்ஸ் கொடுத்து இப்படி எல்லாம் சாப்பிடணும் இப்படி எல்லாம் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்றப்போ ஒரு நம்பிக்கை கிடைச்சது மேடம் எனக்கு.
1: சூப்பர் சார், பதட்டத்தோட நீங்க ஆரம்பிச்சாலும் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். அடுத்து வந்து உங்களோட மருந்து கடையில உங்களுக்கு வேலை நேரம் எப்படி இருக்கும்?
0: யூஸ்வலா இப்போ மெடிக்கல் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் நம்ம டைமிங் எல்லாம் பார்க்க முடியாது மேடம். அதாவது காலையில நம்ம இப்போ ஒரு 8:30 ஷாப் ஓபன் பண்றோம்னா திரும்ப நைட்டு வரைக்கும் கண்டினியூவா ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பேன். சில நேரங்கள அவசர சேவைகளும் அதாவது எமர்ஜென்சி மெடிசன்ஸ் யாராவது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த ஒர்க்கும் போயிட்டு தான் மேடம் இருக்கும். அதாவது டோர் டெலிவரி பண்றதும் அந்த மாதிரி. மற்றபடி இதுக்கு வந்து டைம் செப்பரேட்டாக நம்ம இவ்வளோ டைம் தான் ஒர்க் பண்ணணும் இவ்வளோ டைம் தான் இது பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம எவ்வளோ நேரம் அவைலபிளாக இருக்கும் அவ்வளோ நேரம் நமக்கு கஸ்டமர் வந்துட்டே இருப்பாங்க.
1: ஓகே ஓகே சார், நேரம் காலம் பார்க்காம வேலை செய்கிறீங்க அப்படின்றது நல்லாவே புரியுது சார். அடுத்து வந்து இந்த மருந்து கடையை நீங்கள் வைக்கிறதுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க?
0: சப்போர்ட் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலி தான் மேடம். அப்புறம் ஃப்ரெண்ட் சர்க்கிள், நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ண பீப்புள்ஸ், அப்புறம் முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனியில இருந்த மேனேஜர்ஸ் அவங்க எல்லாம்.
1: சூப்பர் சார், உங்களோட குடும்பம் உங்களோட நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்கிறாங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான குமரேசன் அவங்களோட நியூ துளசி பார்மசி கடையில என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்றாங்க, எப்படி மருந்துகளை விற்பனை பண்றாங்க அப்படின்ற சில விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுவாங்க நேர்களே.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவு தானே, தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு, இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துல தான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பூமி நமக்கானது மட்டுமல்ல, இனி வரப்போகும் சந்ததிக்கானதும் தான். பசுமை வளர்த்து பாரினை காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கூடவே குமரேசன்

0: சார் தான் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்களோட நியூ துளசி பார்மசில என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு, என்னென்ன மருந்துகளை விற்பனை பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். உங்களோட ஃபேமிலியுமே நீங்க பாத்துக்கணும், உங்களோட மருந்து கடையும் நீங்க பாத்துக்கணும், ரெண்டுத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்றீங்க சார்?
1: ரெண்டும் மேனேஜ் பண்றது வந்துட்டு டைம் கரெக்டா குடும்பத்துக்கும் செலவு பண்ணிட்டு, இப்ப மெடிக்கல் ஷாப்னா மெடிக்கல் ஷாப்புக்கும் நம்ம வந்துட்டு போயிட்டு அந்த மாதிரிதான் மேடம் இருக்கு. இந்த விஷயத்துல ஃபேமிலி மெம்பர்ஸ் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்றாங்க மேடம், அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அங்கேயும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இங்கேயும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அந்த மாதிரிதான் மேடம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
0: சூப்பர் சார். குடும்பத்துக்கும் சரி கடைக்கும் சரி சரியான நேரத்தை செலவிட்டாலே போதும் அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க சார். அடுத்து வந்து 3 வருடமா நீங்க இந்த மருந்து கடையை வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, 3 வருடத்துல நீங்க சந்திச்ச சவால்கள்லாம் என்னென்ன?
1: சவால்கள்னா மெடிக்கல் ஷாப் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மெயின்டைன் பண்றது, அப்புறம் எக்ஸ்பைரி ஆன மெடிசன்ஸ் கொடுக்க கூடாது அப்படின்ற பட்சத்துல அது 3 மந்த் முன்னாடி எடுத்து வச்சு அந்த இது மெயின்டைன் பண்றது, அதை ப்ராப்பரா கொடுத்துருக்கிற ப்ரொசீஜர் SOP படி டிஸ்போஸ் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேடம் சவாலா இருக்கும். அப்புறம் புது புது மெடிசன்ஸ் புது புது பிராண்ட் நேம்ஸ் வரப்ப கொஞ்சம் அதை அரேஞ்ச் பண்றதுக்கோ, அது நமக்கு எந்த ஹோல்சேல் எந்த அப்ரூவ்டு ஹோல்சேல்ல கிடைக்கும் அப்படின்றதுக்கும் நம்ம அது கொஞ்சம் தேடுறது, அந்த மாதிரி விஷயங்களை அரேஞ்ச் பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும் மேடம். மற்றபடி வேற ஒன்றும் இதுல கஷ்டம் இல்லை மேடம்.
0: ஓகே ஓகேங்க சார். அடுத்து உங்களோட மெடிக்கல் துறையில் நீங்கள் இருக்கிறனால நிறைய மக்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வரும். நிறைய மக்களை நீங்கள் சந்திக்கும் போது என்னென்ன மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சார்?
1: ஒவ்வொரு கஸ்டமர் ஒவ்வொரு மைண்ட் செட்டில் வருவாங்க. சம்டைம்ஸ் கஸ்டமர் வரப்போ கொஞ்சம் எமர்ஜென்சி சீக்கிரம் கொடுங்க, உடனே நான் போய் மெடிசன் கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம பிஃபோராக கஸ்டமர் இருந்தாலும் ஃபஸ்ட்டு யார் எமர்ஜென்சின்னு நமக்கு கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் மேடம் மெடிசன் பொறுத்தவரையும் அவங்களுக்கு தான் நம்ம கொடுக்கறது. கஸ்டமர் என்ன தான் ஒரு கோவப்பட்டாலும் நம்ம இல்லைங்க இது இப்படி இல்லை இப்படி தான் இந்த மாதிரி தான் சாப்பிடணும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அவங்கள கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறது தான் மேடம் அது.
0: சூப்பர் சார். ஒவ்வொரு கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேசி மெடிசனை கொடுப்பீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க சார். அடுத்து வந்து மருந்து கடை நீங்க வச்சிருக்கறனால உங்களுக்கு கிடைக்கிற பயன்களை நீங்க எதை பாக்குறீங்க?
1: என்னோட பெனிஃபிட்ஸா மேடம்? என்னோட பெனிஃபிட்ஸ்னா இப்போ ஃபைனான்சியலாவும் பார்க்க முடியாது மேடம். ஆக்சுவலா நான் விருப்பப்பட்டு

நியூ துளசி பார்மசி கடையில என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்றாங்க, எப்படி மருந்துகளை விற்பனை பண்றாங்க அப்படின்ற சில விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டு வாங்க நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கூடவே குமரேசன் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட நியூ துளசி பார்மசில என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு, என்னென்ன மருந்துகளை விற்பனை பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். உங்களோட மெடிக்கல் ஷாப்க்கு எல்லாமே தெரிஞ்சவங்க தான் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. தெரியாதவங்க, படிக்காதவங்க கூட வருவாங்க. அவங்களுக்கு எல்லாம் மருந்துகளை எப்படி பயன்படுத்தணும் சொல்லிட்டு என்ன மாதிரியான அறிவுரைகள்லாம் நீங்க கொடுப்பீங்க?
2: ஒரு மெடிசன் பத்தி அவங்களுக்கு தெரியலன்னா மேடம், எந்த டைமுக்கு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அந்த மாதிரி தெரியலன்னா நம்ம அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் மேடம். இப்படிதான் சாப்பிடணும், டாக்டர் எழுதி கொடுத்தாதான், டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணாதான் சாப்பிடணும். இல்ல டாக்டர் எழுதி கொடுக்காம நம்மளே ஓனா ஒரு மெடிசன்ஸ் எடுக்க கூடாது. சுகர் பிபி மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டா ப்ராப்பரா போடணும், டெய்லியும் ஸ்கிப் பண்ண கூடாது. ரெகுலரா சுகர் செக்அப், பிபி செக்அப் இதெல்லாம் பண்ணணும். இந்த மாதிரி கஸ்டமர்களுக்கு நம்ம
1: ரொம்பவே சூப்பரா இருக்கு சார். ஏன்னா ஒவ்வொரு மக்களும் உங்க கடைக்கு வரும்போது அவங்களுக்கு பயனுள்ள நிறைய விஷயங்களை நீங்க சொல்லிருக்கீங்க அப்படின்றத கேட்கவே மகிழ்ச்சியா இருக்கு சார். அடுத்து வந்து இந்த மருந்துகள் எல்லாம் நீங்க எங்க இருந்து வாங்குவீங்க, எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றீங்க?
2: இப்போ இந்த மெடிசன்ஸ் வாங்குறது வந்து, அதாவது மேடம், கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஹோல்சேல் இருக்கும் மேடம். அதாவது ஹோல்சேல் டீலர்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து மட்டும்தான் மேடம் முறையான பில் போட்டு அந்த மாதிரி முறையா வாங்க முடியும் மேடம். அதுக்கப்புறம் நமக்கு டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் நிறைய இருக்கு. அதாவது ட்ரெஸ் நம்ம கொடுத்துட்டாலே அவங்க நம்மோட மெடிக்கல் ஷாப் ட்ரெஸ்க்கு நமக்கு மெடிசன்ஸ் அனுப்பி விட்டுருவாங்க. எல்லா மெடிசன்ஸும் ஒரே ஹோல்சேல்ல கிடைக்காது, சம்டைம்ஸ் வேற வேற ஹோல்சேல்ல இருக்கும். அப்ப அவங்க கிட்டயும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது உண்டு மேடம்.
1: சூப்பர் சார்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல் எட்டு தீக்கும் நம் குரல்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் சேலத்தின் முகங்கள்
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிகழ்ச்சியில நம்ம கூடவே குமரேசன் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட நியூ துளசி பார்மசில என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார், உங்களோட 3 வருட பயணத்துல உங்களுக்கு கிடைச்ச சாதனையா நீங்க எதை பாக்குறீங்க?
4: நிறைய மக்கள் கூட பழக முடிஞ்சது மேடம், அதுதான் எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. அதான் நான் ஒர்க் பண்ற இடத்துல வேற வேற பீப்புள்ஸை சந்திச்சிருப்பேன். இங்க நான் ஓனா வச்சு ஒர்க் பண்றப்ப என்னோட கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி பீப்புள் கிட்ட ஈஸியா சகஜமா பழக முடியுது. அங்க இப்படிதான் பழகணும் அப்படிதான் பழகணும்னு நமக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஆனா இங்க அப்படி இல்லை மேடம், எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி, அந்த மாதிரி பழகறதுக்கான ஒரு இது இருக்கு மேடம். அதுதான் ஒரு ஒரு அச்சீவ்மெண்டா இருக்கு மேடம்.
3: சூப்பர் சார், மக்களோட நிறையவே பழகிறது தான் உங்களுக்கு கிடைச்ச சாதனை அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க சார். அடுத்து வந்து மெடிக்கல் துறை அப்படின்னாவே ரொம்ப டென்ஷனா இருக்கும், ப்ரெஷர் அதிகமா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உங்களோட டென்ஷன் ப்ரெஷர் எல்லாம் குறைக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க?
4: இப்போ இந்த விஷயத்துல பொறுத்தவரையும் நம்ம எதுக்காகவும் ஒரு கோவப்படக்கூடாது மேடம், ப்ரெஷர் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம ஸ்டேபிளா இருந்தாதான் நம்ம கிட்ட வர கஸ்டமரும் நம்மளை நம்பி வாங்கிட்டு போவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் கோவப்படுறதோ அந்த மாதிரி எந்த விஷயமும் இருக்காது மேடம். என்ன ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு வீக்லி ஒன்ஸ் ஏதாவது லீவ் எடுத்துப்பேன், அப்புறம் அவ்வளவுதான் மேடம். மற்றபடி வேற எதுவும் இல்லை, கொஞ்சம் ரிலாக்ஸா எங்கேயாவது போயிட்டு வர்றது அவ்வளவுதான் மேடம். மற்றபடி மோஸ்டா நம்ம வேற எந்த இதுவும் இதுல டிஃபிகல்டிஸ் இல்லை மேடம்.
3: ஓகே ஓகே சார். அடுத்து வந்து இப்போ சில பேர் வந்து நிறைய பிசினஸ் பண்ற ஐடியா இருக்கும், பட் எப்படி பண்றதுன்னு தெரியாம இருப்பாங்க, இல்ல ஒரு துறையில நிறைய கஷ்டம் இருக்கு, நம்ம இதை எப்படி தாண்டி வர்றது அப்படின்னு நினைப்பாங்க. உங்களோட அனுபவத்துல இருந்து அவங்களுக்கு என்ன

0: சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
1: இப்போ மெடிக்கல் ஷாப் பிஸ்னஸே இல்லை மேடம். ஓனா எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி மேடம், நமக்கு ஃபஸ்ட்டு நம்பிக்கை வேணும் மேடம். இப்போ நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தாலே போதும் மேடம், பிஸ்னஸ் பொறுத்த வரையும் நம்ம ஜெயிச்சிடலாம். அது நம்ம மணி இல்லையே, நம்மக்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையே அப்படின்லாம் எதிர்பார்க்க வேணாம். நமக்கு அந்த எண்ணம் இருந்தாலே போதும் மேடம், எண்ணம் இருந்து ஸ்டேபிளாக நம்ம அதில் கண்டினியூஸாக உழைச்சாலே போதும் மேடம், நம்ம ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு எல்லா வழியும் இருக்குது மேடம்.
0: சூப்பர் சார். கடைசியா வந்து இப்போ ரேடியோ கேட்டுட்டு இருக்க மக்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
1: மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ற மெடிசன்ஸ் மட்டும் எடுங்க, ப்ராப்பரா எடுங்க. பிபி சுகர் மெடிசன்ஸ் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, மந்த்லி ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க டாக்டர் கிட்ட போய்.
0: ஓகே ஓகே சார், கண்டிப்பா நீங்க சொன்ன எல்லா விஷயங்களுமே எல்லாருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும். இந்த ஒரு மணி நேரமா நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையா தெளிவா பதில் சொன்னீங்க, நன்றி சார்.
1: நன்றி.
0: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான குமரேசன் சார் அவங்களோட நியூ துளசி பார்மசில என்னென்ன விஷயங்கள் இருக்கு, எப்படி மருந்தெல்லாம் விற்பனை பண்றாங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெற நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.
2: இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்கும் தேவை ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான ஒரு லவ்வபிளான கம்பெனி உங்களுக்கு இருக்கா?

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேச வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. மணி ஒன்னாச்சு, எட்டு திக்கும் நம் குரல் வந்தாச்சு, உங்கள் கூட பேச சத்யா நானுமே வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்தே நம்ம எடுத்துக்குவோமே, நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கூட நம்மளுடைய நாட்டு நடப்புகளை ஃபுல்லாக சொல்கிறது தாங்க. அந்த நாட்டு நடப்புகள் எதுக்காக சொல்கிறோம், கண்டிப்பாக நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்போம், நம்ம நாட்டில் நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் அவங்களுக்கான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். அந்த நாட்டு நடப்புகள் எந்த அளவுக்கு முக்கியம் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா? அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியமா இல்லை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு தேவை இருக்குதா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்வது அவசியமா அல்லது தேவையா? நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்வது அவசியமா அல்லது தேவையா அப்படிங்கிறத இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787770107 அப்படிங்கிற இந்த நபருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. இப்போது இந்த தலைப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம், கண்டிப்பாக நம்மளை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு கேள்விதான் இது. ஒரு காலத்தில் மனுஷங்களாம் வந்துட்டு தங்களோட குடும்பத்துக்குள்ளாரியே மட்டும்தான் கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. வெளியில் என்ன நடக்குது, சமூகத்தில் என்னென்ன நடந்துட்டு இருக்குது, அடுத்த வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஆட்சி நடத்துகிறவங்க யார், ஆட்சி நடத்துகிறவங்களுடைய பின்னணிகள் என்ன அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு அவங்களோட குடும்பம் மட்டும்தான் முக்கியம், அதில் மட்டும்தான் கவனம் செலுத்துவாங்க. ஆனால் இன்றைக்கி உலகம் முழுக்கமே வேகமாக போயிட்டுருக்குது. தொழில்நுட்ப வளர்ச்சி, அரசியல் மாற்றங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள், சமூக சிக்கல்கள், கல்வி மாற்றங்கள், வேலைவாய்ப்பு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியமா இல்லை தேவையா அப்படிங்கிறது பார்த்தோம். உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பகிர்ந்துக்கோங்க. 9787770107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. உங்களோட கருத்துக்களை எதுவுமே தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங் ஆகிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஸ்ரீ, நம்ம சேலத்துல எனக்கு ஏதாவது ஜாப் இருந்தா சொல்லுப்பா.
1: நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் கனி. நம்ம சேலத்துல டிஆர் எஜுகேஷனல் சர்வீஸ் அப்படிங்கிற கம்பெனில அகாடமி கவுன்சிலர் வாய்ஸ் ப்ராசஸருக்கு வேகன்ட் போயிட்டு இருக்குது. பெண்களுக்கு மட்டும் சம்பளம் 10,000 இருந்து பிளஸ் இன்சென்டிவும் இருக்காம். டைமிங் மார்னிங் 9:30 இருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும்.
0: அப்படியா? அவங்க நம்பர் சொல்லுப்பா.
1: 7070708252. உடனே கால் பண்ணு.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி. 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ப மக்களின் குரல், சமுதாய அணுவின்.

0: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
1: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க.
0: வாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
1: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
0: என்னடி அம்மா இது அதிசயம்! அந்த காலத்து பெரிய மனுஷி, எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
2: தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நான் குரல்.
1: சூப்பரான ரெண்டு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இன்றைக்கி நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் தலைப்பு என்னவாக இருக்குது அப்படின்னா, நாட்டு நடப்புகளை பற்றி அறிந்து கொள்வது அவசியமா இல்லை தேவையா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் நடக்கக்கூடிய தவறு என்ன அப்படிங்கறத கண்டுக்கலாம், அதை திருத்தறதுக்கு ஒரு வழி பார்க்கலாம். இது எல்லாம் தெரியாம இருக்கு அப்படின்னா நம்ம இருக்கிறதே பிரயோஜனம் இல்லை. கண்டிப்பா அது தேவைதான். எல்லா நாட்டு நடப்புகளையும் நாம் தெரிஞ்சுக்கணுங்க. தெரிஞ்சுக்கிட்டாக்க நல்லது கெட்டது நம்மளும் அறிய முடியும், நாலு பேருக்கு சொல்ல முடியும், எதுவும் பண்ண முடியுங்க.
1: சூப்பர், நான் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்களோட கருத்துல பகிர்ந்துக்கிட்டு
2: நன்றிங்க. நன்றிங்க
1: கஸ்தூரி. என்ன ரொம்ப சூப்பராக வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது நாட்டு நடப்பில் தெரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது தெரிஞ்சிக்கிட்டால் தான் நம்மளால் வந்துட்டு நம்ம நம்மளை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அதனால் நாட்டு நடப்புகளை தெரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக அவசியம் அப்படின்னு மாதிரி அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே மாதிரி உங்களோட கருத்துக்களுமே மறக்காம பகிர்ந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நாட்டு நடப்புகள்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நாட்டு நடப்புகள் அப்படின்னா நாட்டில் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அதாவது அரசு முடிவுகள், அரசு மாற்றங்கள், பொருளாதார மாற்றங்கள், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு அறிவிப்புகள், விவசாய பிரச்சனைகள், சுற்றுச்சூழல் சிக்கல்கள், விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிகள், சமூக நலத்திட்டங்கள், உலக நாடுகளுக்கான உறவுகள், இது எல்லாமே வந்துட்டு நாட்டு நடப்புகளுடைய ஒரு பகுதியாக இருக்குது. இந்த நாட்டு நடப்புகள் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிறத வந்துட்டு இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. பலர் நினைக்கிறது என்னென்னா, இது அரசியல்வாதிகளுக்கோ இல்லை வந்துட்டு பத்திரிகையாளர்களுக்கோ மட்டும் தேவையான விஷயம் கிடையாது. ஒரு மாணவன் முதல் ஒரு விவசாயி வரைக்குமே வந்துட்டு, ஒரு தொழிலாளியிலிருந்து ஒரு தொழிலதிபர் வரைக்கும் வந்துட்டு எல்லாருடைய வாழ்க்கையும் இது பாதிக்குது அப்படி மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்டிப்பாக அதை யோசிக்கணும். அதனால் நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இதே மாதிரி இது பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அசோக் சரணுடைய எத்தனை போல் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். என்ன உங்கள் சத்யா?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவு தானே, தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு, இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: நிறம்தான் நமக்கான மூச்சு காற்று. விதையிடுவோம் விரைவாக, பசுமை காப்போம் அழகாக.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்வது அவசியமா தேவையா? நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்வது அவசியமா தேவையா அப்படிங்கறத பத்தின கருத்துக்கள் தான் வந்து கேட்டுட்டு இருக்கோம். இது பத்தின உங்களோட கருத்துக்களுமே மறக்காம பகிர்ந்துக்கோங்க. இப்போ அந்த தலைப்பின் கீழே அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்
3: வணக்கம் சிவராஜம். பாட்டி உங்களோட கருத்துக்கள்
4: தெரிஞ்சுக்கணும். நாட்டு நடப்புல தெரிஞ்சுக்கலாம், ஆனா அத்தியாவசியம் அவசியமா ஒட்டுல ஒரு தேவைதான். இதெல்லாம் நமக்கு வீட்டு பெண்களுக்கு வந்து தேவை. அப்பதான் ஒரு பொருள் வாங்க போறோம்னா பொருள் என்ன வேலை விற்குது எதுன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி போ நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணிப்போம். அதே மாதிரி விலைவாசிகளுக்கும் அப்படித்தான். பவுன் விலையெல்லாம் விற்கிற விலைக்கு என்ன விலைன்னு தெரிஞ்சிட்டோமா அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் எடுத்துட்டு போவோம். அதே மாதிரி வீட்டு பொருள்கள், உபயோகப் பொருள்கள், சமையல் பொருள்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமா நம்ம ஒரு மார்க்கெட்டுக்கு போகும்போது கூட அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு போனோம்னு எடுத்துட்டு போகலாம், அமௌண்ட் எடுத்துக்கலாம். அதே போல நாட்டு நடப்புலையும் பாத்தீங்க, தெரிஞ்சுக்கணும் யாரு இருக்கா என்ன இருக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமே ஒழிய வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான், நாம போய் பேச முடியாது, இல்ல போய் உடன்பட்டு இருக்க முடியாது. அதனால தெரிஞ்சுக்கலாம், தேவைதான். ஓ இவங்கதான் இப்படிதான் நடக்குதா அரசியலமைப்பு இப்பதான்ப்பா நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம். நான் வேலைக்கு போற வரைக்கும் கூட எனக்கு தெரியாது, ஆனா வேலைக்கு போன வாட்டிதான் என்ன நடப்பு நாட்டு நடப்பு என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி அவர்தான் எல்லாத்தையும் செய்வேன். நம்ம வீட்டிலேயே கூட பக்கத்துல இருக்கிறவங்க யாருன்னு தெரியாது, அந்த அளவுக்கு நம்ம மட்டும் போறோம் வரோம் இந்த மாதிரியே இருந்து பழகிட்டோம். ஆனா அரசியலாகட்டும்

0: போருக்கு விளைவா செய்யாதா தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுமா, இது அவசியம் தான்.
1: ரொம்ப ரொம்ப நன்றி பட்டி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்காக. ருக்மணி பட்டி ரொம்ப சூப்பராக வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே மாதிரி உங்களோட கருத்துக்களையும் பகிர்ந்துக்கோங்க. இப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்காக பிளேசியோடைய தனானி ஞானி சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோன் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் டாக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹேய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இன்றைக்கி நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பாக என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னா, நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்வது அவசியமா அப்படி இல்லைன்னா தேவையா அப்படிங்கிறத இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட நிறைய நேர்களுமே இன்டர்ரீடியாக எங்களோட கருத்துக்கள் எல்லாமே பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்போது அடுத்ததான் நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேரடியாக வெயிட்டிங்ல இருக்காங்க, அவங்களோட கருத்துல கேட்கலாமா?
2: நேம் மீனாட்சி, சேலம்ல இருந்து பேசுறோம். கண்டிப்பா தேவை. ஏன்னா இப்போ வந்து எதேதோ சொல்றாங்க, இப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால தான் சிலிண்டர் தட்டுப்பாடு நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க முடியுது. அதெல்லாம் தெரியலன்னா நம்ம எப்படி இது பண்ண முடியும்? அதனால அது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும்.
1: சூப்பராகவே வந்துட்டு மீனாட்சிக்கா அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது கண்டிப்பாக வந்துட்டு நடவடிக்கைகளை வந்துட்டு, அதாவது நாட்டு நடப்புகளை நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் வந்துட்டு சரியாக இருக்கும் அப்படி மாதிரி வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை வந்துட்டு பகிர்ந்துக்கிட்டாங்க. கண்டிப்பாங்க, ஒரு நாட்டுடைய குடிமகனாக இருக்கிறது அப்படிங்கிறது வெறும் வாக்கு போடுவது மட்டும் கிடையாது, அதாவது ஓட்டு போடுறது மட்டும் கிடையாது, நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சரியான முடிவுகளை எடுக்கிறது தான் வந்துட்டு உண்மையான குடிமகனுடைய அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னா வந்துட்டு இந்த அரசாங்கம் என்ன செய்தது அப்படி மாதிரி செய்ய என்ன செய்யலை அப்படி மாதிரி கேட்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வாக்குரிமை. அப்போ தான் வந்துட்டு ஒரு முழுமையான ஒரு வாக்குரிமை அப்படி மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு அரசு எடுக்கக்கூடிய ஒரு முடிவு நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையவே மாற்றப்போகுது அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும். முக்கியமாக பெட்ரோல் விலை உயர்ந்தாலும் சரி, இல்லை போக்குவரத்துனாலும் சரி, கல்வி கட்டணம் இருந்தாலும் சரி, இல்லை மாணவர்களுடைய எதிர்காலம் இருந்தாலும் சரி, புதிய வேலை வாய்ப்புகள், இளைஞர்களுக்கான வாய்ப்புகள், விவசாய கொள்கைகள், உணவுப் பொருட்களுடைய விலை, இது எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்துட்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிற மாதிரியே வந்துட்டு இருக்கும். அதனால் அதை எல்லாமே கண்டிப்பாக நம்ம புரிஞ்சு நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் அப்படி தான் வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களுமே வந்துட்டு பகிர்ந்துக்கோங்க. நாட்டு நடப்புகள் இப்போது எல்லா அனைவரும் தெரிந்து கொள்வது அவசியமாக தேவையா அப்படிங்கிறத பற்றி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு மதன் தங்கத்துறையே யார் அவை எங்கே இருக்கு அந்த சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியோடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியில நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேர இணைப்புல வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? அதாவது நாட்டு நடப்புகள் இப்போ வந்துட்டு தெரிஞ்சுக்கிறது அவசியமா இல்ல தேவையா அப்படிங்கிற இந்த தலைப்புல பேசுறதுக்காக ரெடியா வீட்டிங்ல இருக்காங்க, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சத்யா, நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கணும், நலமா இருக்கணும். சொல்லுங்க, உங்களோட கருத்துக்கள்.
2: நிச்சயமா நம்மளுடைய நாட்டு நடப்புகள் என்ன எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒரு குடிமகனாக நம்ம தெரிஞ்சுக்கணும்ப்பா. இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழல் என்ன, வெளிநாடுகளுக்கு போர் எல்லாம் என்ன நடக்குது, அதனால எப்படி நமக்கு டைரக்டா இம்பாக்ட் ஆகுறது, இதை தெரிஞ்சுக்கணும். நாள்தோறும் இந்த டெக்னாலஜி இதுல என்ன மாற்றங்கள் அப்படிங்கறது வருது அப்படிங்கறத பத்தியும் நாட்டு நடப்புகள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. இப்ப என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, அண்ட் ஒரு பெரும்பான்மையான விஷயங்கள் சில ஆட்சி மாற்றங்கள் எல்லாம் நடக்கணும்னா என்ன என்ன ரூல்ஸ், சப்டிவிஷன்ஸ், அது இது அப்படிங்கறது நிறைய தெரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. மொத்தத்துல பார்க்கும் பொழுது அது தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால என்ன நல்ல நடக்குதுன்னா அறியாமை அப்படிங்கிற விஷயம் போகும்பா. ரெண்டாவது, தெரியாதவங்களுக்கு நாம்பளும் இது மாதிரிதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருக்கும். அந்த எதையும் தெரிஞ்சுக்காம இருக்கிறத விட நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கும் பொழுது மற்ற விஷயங்கள்ல கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த எவ்வளவு செக்யூர்டான இடங்கள்ல எவ்வளவு சேஃபான ஒரு நாட்டுல இருக்கும் அப்படிங்கறதையும் நாட்டினுடைய பெருமிதம் தான் என்ன அப்படிங்கறதும் நமக்காக எவ்வளவு கஷ்டங்கள் மற்றவங்க எல்லாம் படுறாங்க அப்படிங்கறதும் என்ன மாதிரியான சட்ட நுணுக்கங்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதனால நிச்சயமா அது நன்மை பயக்கும். அது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நமக்கே கூட நல்லதா இருக்கும். சுய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு நாட்டு நடப்பு பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிறது அப்படிங்கறது ரொம்ப நல்லா இருக்கும். நிறைவா ஒண்ணு சொல்லணும்னாப்பா, இந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பில் பண்றோம்னு பாத்துக்கோங்களேன். மத்தவங்க கிட்ட என்ன டாபிக் பத்தி பேசுறது அப்படின்னு தெரியாது, சில பேர் கிட்ட பர்சனலா கேட்க முடியாது. ஆனா நாட்டு நடப்பை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம்னா இது இப்படி நடக்குது, அது அப்படி நடக்குது, நீ என்ன நினைக்கிற அதை பத்தி சொல்லு அப்படிங்கும்பொழுது நாலு ஐடியாலஜிஸ் தெரியும் பொழுது இன்னும் நிறைய ஆழமான ஒரு புரிதல் அப்படிங்கிறது நடக்கும். அதனால அதை நிச்சயம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா மற்றவங்க கிட்ட சூட்டான ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவதற்கும் அதனுடைய புரிதல் வருவதற்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். சத்யா,
1: ரொம்ப ரொம்ப நன்றி நான் உங்களோட கருத்துல பகிர்ந்துக்கிறதுக்காக.
2: அருமையான தலைப்பு, நன்றிப்பா. நன்றி,
1: நன்றி, நன்றிண்ணா. உண்மையிலே சந்திரசேகரன் அவங்கட்டு அவங்களோட கருத்துல பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது நாட்டு நடப்புகள் நம்ம பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு. இதே மாதிரி நாட்டு நடப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8லையுமே காலைல 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் நம்மளை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தனா நான் வந்துட்டு அந்த அலசி ஆராய்ஞ்சி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ மறக்காமல் கேளுங்க, நம்மை சுற்றி நிகழ்ச்சி நாட்டு நடப்புகள் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ நான் இங்கேருந்து கிளம்புறேன், நாளைக்கு இல்லை திங்கக்கிழமை இன்னொரு புது தலைப்போடு உங்களை மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து நினைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாபாய் நேர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்மளோட நிகழ்ச்சி. அதாவது தொடர்ந்து நம்ம வந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கோம், கேட்டுகிட்டே இருக்கிறோம். அப்படின்னா நம்மளை அறியாமலே நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய முயற்சிகளை எடுக்க ஆரம்பிச்சிருவோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது ரஜினி சார் வந்து ஒரு மேடையில் பேசிகிட்டு இருப்பார். அவர்கிட்ட வந்து ஒரு முறை நம்பையார் சார் வந்து சொல்லியிருக்கிறார், என்ன அப்படின்னா, ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சாலே போதும் ஆரோக்கியமாக மாறிடுவோம் அப்படின்னு. இப்போ தினைக்கும் நம்ம வந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்ருக்கோம், அதே மாதிரி கேட்டுகிட்டே இருக்கிறோம். அப்படின்னா நம்மளை அறியாமலே வந்து நம்ம ஆரோக்கியமாக மாறிடுவோங்க. அதாவது கேட்டுகிட்டே இருக்கும்போது நம்மளை அறியாமலே செயலில் நம்ம எடுத்துருவோம். அப்படி எல்லாருமே கட்டாயமாக செயலில் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இரவு உணவை ரொம்ப சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிடுறது தான். அதாவது ஒரு 7 மணிக்கெலாம் இது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஒரு விஷயங்க. நம்ம எல்லாருமே வந்து நினைப்போம் இல்லைங்களா, அதாவது இவருக்கு 60 வயசுங்க, ஆனால் பார்க்குறதுக்கு இவ்வளோ இளமையாக இருக்கிறாரு. எவ்வளவோ ஆக்டரை பார்த்து நம்ம வந்து நினைப்போம் இல்லைங்களா, பெரிய பெரிய ஆக்ட்ரஸ்லாம் வந்து அவங்க வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப இளமையாக இருப்பாங்க, ஆனால் வயசு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அவங்களுக்கும் வயசுக்கும் சம்மந்தமே இருக்காது. இப்போ அவங்க எல்லாரோடைய டேட்டாவும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எல்லாமே வந்து அவங்களுடைய இரவு நேர உணவை ரொம்ப கம்மியாக ரொம்ப சீக்கிரமாக சாப்பிட்றதுக்கு ஒரு 3-4 மணி நேரத்துக்கு முன்னாடியே 6:30-7 மணிக்கெல்லாம் முடிச்சிருவாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன் தான் அவங்க வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியாகவும் இளமையாகவும் இருக்கிறதுக்கு காரணம். இதை ஏதோ ஒரு நாளைக்கு மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னா இல்லைங்க, ரெகுலராக டெய்லியும் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறதுனால தான் அந்த மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம எல்லாருமே வந்து இன்னொரு விஷயம் வந்து ஃபீல் பண்ணுவோம், காலையில் தூங்கி எந்திரிக்கவே முடியாது நம்மளால். அப்படியோ இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு இருக்கும். ரொம்ப வெறுப்போடு நம்ம வந்து எந்திரிப்போம். அது எல்லாருமே வேலைக்கு போகிறவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. வேலை இல்லாட்டி நமக்கு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாட்டின்னா நம்ம நல்லா தூங்கிட்டு ஒரு 7:30 ரிலாக்ஸ் எழுந்திருப்போம். ஆனால் அப்படி சூழ்நிலை எல்லாருக்குமா இருக்காங்க, சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம இரவு உணவை ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிட்டோம் அப்படின்னா காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்க முடியும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சோனா எஃப்எம்க்கு கால் பண்ணி சொல்லுங்கள். இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, 2 பாடல்கள். பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்,
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030366333300.

0: என்னோட பேர் சாந்தி. நான் இங்கே ஜாகிர் பெரியமோட்டூரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
1: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
2: வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் கே கர்லின் எபி. நான் ஜெர்னஸ் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ன்ற ஆர்கனைசேஷனை வந்து நான் பாஸ்ட் 25 இயர்ஸாக சேலத்தை மையமாக கொண்டு நான் நடத்தி கொண்டு வருகின்றேன். இப்போ ஜெர்னஸ் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொன்னதானே, ஸ்கில் ட்ரைனிங்ல வந்து நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்ல வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் TNSDC மூலமா அவங்க நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒரு ட்ரைனிங் பார்ட்னர்.

0: தெரபியா எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலமாக படித்த படிக்காத பெண்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். டிஎன்எஸ்டிசியில வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு டிஎஸ்ஆர், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து குவாலிபிகேஷன் மினிமம் 10th ஸ்டாண்டர்ட், 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதும். அவங்களுக்கு ஒரு பொருளை வந்து எப்படி நம்ம வந்து இன்னொரு இடத்துல நம்ம சேல்ஸ் பண்றோம், அது எப்படி டெக்னிக்கலா நம்ம பேசுறோம், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கும் இங்கிலீஷ்ல எப்படி நம்ம நல்லா பேசுறோம், ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் அதுலயும் பேசிக்கா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்து தெரியப்படுத்துறோம். சில இடத்துல பாருங்களேன், பணம் கொடுத்து படிக்க முடியாது, அவங்களுக்குலாம் இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க காசை வந்து ஃப்ரீயாவே கொடுத்து படிக்க வச்சு, அது மட்டும் இல்லாமல் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் சொல்லி ஸ்டைஃபன் தராங்க. பர் டேக்கு 100 ரூபீஸ் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டைஃபன் தராங்க. இப்ப டிஎஸ்ஆர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னா, அதுல வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வருது, பேசிக்கா ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் வருது, சேல்ஸ் மாடல் வருது, அதுல ஃபயர் அண்ட் சேஃப்டி, ஹெல்த் டிப்ஸ், இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்துட்டு, லாஸ்ட் இன்டர்வியூ ஸ்கில்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், க்ரூமிங், கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்ச உடனே ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிபிகேட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன் கேஸ் அவங்க நிறைய படிச்சிருந்தாங்கன்னா அடிஷனல் குவாலிஃபிகேஷனா என்ன பண்ணிக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த சர்டிபிகேட்ல வந்து கவர்மெண்ட் முத்திரை போட்ட சர்டிபிகேட், அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிபிகேட்டை வச்சு நம்ம டிக்ல போய் நம்ம லோனும் வாங்கிக்கலாம். லோன் வந்து நமக்கு என்ன தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அந்த தொழில் கேத்த மாதிரி லோன்ஸ் வந்து 1,50,000 அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அதுல சப்சிடியும் இருக்கு, சப்சிடி வந்து 30% நம்ம கட்டவே வேணாம். அந்த மாதிரி வந்து இவ்ளோ சலுகைகள் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுத்து இந்த சலுகையும் கொடுக்கறாங்க. இதனுடைய டியூரேஷன் வந்து உங்களுக்கு 470 hours 45 days வரும். அந்த 470 hours முடிக்கிறதுக்குள்ளார அவங்களுடைய ஸ்கில்லே வேற மாதிரி போயிடும். அவங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் கொடுத்து மைக்க கொடுத்து பேச சொல்லி, அது இல்லாம பிரசன்டேஷன் பிபிடி எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பண்ணி கொடுத்து, அவங்க வந்து ப்ரொஜெக்டர்ல வந்து பிபிடில வந்து பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி போடுவாங்க, அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுவாங்க. அதே மாதிரி முடிச்ச உடனே நாங்களே வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஃபேர் வைக்கிறோம். அந்த ஜாப் ஃபேர்ல நிறைய கம்பெனிஸ் வராங்க, அவங்களுடைய திறமைகளை பார்த்து எந்தெந்த போஸ்டிங்கோ அதுக்கேத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்லயும் டை அப் பண்ணிருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட்ல ஜாப் ஃபேர் வரக்கப்ப எங்களுக்கு இந்த மாதிரி முடிச்ச கேண்டிடேட்ஸ் இருக்கான்றப்ப அவங்க அதுக்கேத்த மாதிரி கம்பெனிஸையோ ஆபீசஸையோ என வர வச்சு அந்த இடத்துல வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணி எடுத்துக்கிறாங்க. சோ இந்த வாய்ப்பை வந்து யாருமே நழுவ விடாதீர்கள், பயன்படுத்தி கொள்ளுங்க. இதை எத்தனை பேர் தான் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ஏன் இதை சோனா எஃப்எம்ல இருந்து சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை கேட்கறவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இதை வந்து என்ன செஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்கன்றதுக்காக தான் நாங்க இந்த அளவுக்கு சோனா எஃப்எம்ல வந்து உங்களுக்கு வந்து நாங்க தெரியப்படுத்துறோம்.
1: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல, அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும், உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
4: கேட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. இந்த வெயகாலத்தில் முதியோர்கள் ஆரோக்கியத்தை பற்றி தொடர்ந்து நம்ம கூட வந்து முதியோர் நலன் மருத்துவர் கார்த்திகேயன் சார் நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க, இன்னைக்கும் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார், சார் இந்த முதியோர்கள் இந்த வெயகாலத்தில் வந்து தண்ணி மட்டும் குடிச்சா போதுமாங்க சார், இல்லை ஓஆர்எஸ் அந்த மாதிரி வந்து அவங்க எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறது பரவாயில்லையாங்க சார்?
5: எல்லாருக்கும் ஓஆர்எஸ் தேவைப்படாது. ஸோ ஓஆர்எஸ் வந்து ஸ்பெசிஃபிக் கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு தான் தேவைப்படும். தண்ணி எடுத்துக்கலாம், எப்படின்னா ஒரு 80-20 ரூல் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஒரு 80% வந்து நீர் ஆகாரம், நீர் ஆகாரம்ன்ற சென்ஸ் தண்ணி மட்டும் கிடையாது, ஒரு பாலோ மோரோ அந்த மாதிரி. ஒரு 20% வந்து காய்கறிகள், நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம் இல்லையா, இப்போ கோடை காலத்தில் நுங்கு சாப்பிடுவோம்,

0: தர்பூசணி சாப்பிடுவோம், வெள்ளரிக்காய் சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு 20% நீர் காய்கறிகள் சாப்பிட்றதுலையோ நீர் பழங்கள் சாப்பிட்றதையும் சரி பண்ணுவோம்.
1: கண்டிப்பாங்க சார். சார், முதியவர்களுக்கு இந்த வெயில்னால எந்தெந்த பிரச்சனைகள் வரலாம்?
0: முதியவர்களுக்கு பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ஹீட் வேவ்ஸு, ஸோ ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை ஹீட் எக்ஸாஸ்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அறிகுறிகள் தோண்டலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவங்க சாதாரணமாக இருக்கிற போது பார்த்திங்கன்னா வியர்வை வந்து கம்மியாக சுரக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகிடும், இல்லை வியர்வை எக்ஸசிவாக சுரந்து அதனால் நீர் சத்து குறைபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகிடும். அது இது வியர்வையும் தப்பு, வியர்க்காமல் இருக்கிறதும் தப்பு. இல்லை அப்படின்னா ஹெட்டேக், தலைவலி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கண் வந்து சுருங்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, வாய் வந்து ட்ரைனஸ் ட்ரை மவுத்துன்னு சொல்லுவோம், ஸோ வறட்சி, நாக்கு வறட்சி ஆகும். அதே மாதிரி எல்லாருக்கும் தனி தாகம் ஒரே மாதிரி எடுக்காது, அதனால் வந்து தனி தாகம் வந்து முதியோர்களுக்கு த்ரெஸ்ட் சென்டர்ன்றது கொஞ்சம் கம்மியாக வேலை செய்யும் போது அவங்களோட தண்ணி எடுக்கும் தன்மை வந்து குறைஞ்சிடும். ஸோ அவங்க டீஹைட்ரேஷன் ஆகிறோம் தெரியாமலே அவங்க இருப்பாங்க.
1: கண்டிப்பாங்க சார். சார், இப்போ இந்த அறிகுறிகள் அப்படின்றப்ப ஜென்ரலாக இது நார்மலாக இருக்கிற ஒரு அறிகுறியாகவும் வந்துருக்கலாங்க சார். ஹீட் ஸ்ட்ரோக் தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிங்க சார் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும்?
0: ஹீட் ஸ்ட்ரோக் தான் அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள், ஒரு இதய படபடப்பு, அவங்கள பார்க்கும் போதே நீங்கள் அவங்களுக்கு அவங்க நார்மலாக இல்லைன்னு தெரியும், ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க, சில நேரத்தில் அவங்களோட கேள்விகளுக்கு அவங்க கோபமாக பதில் சொல்லலாம், இல்லை பதில் சொல்லாமையே இருக்கலாம், ஒரு மயக்கமாக வரலாம், இல்லை சிம்பிளாக அடிக்கடி விழறதுக்கான வாய்ப்புகள் ஃபால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஃபால் வந்து ரெக்கரண்ட் ஃபால், திரும்ப திரும்ப விழுந்தாங்கன்னா அது கூட ஒரு சீட்டோட இதனால வர தொந்தரவுகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு.
1: கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, எல்லாரும் பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு. இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானமா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சுதந்திரம்தான் நமக்கான மூச்சுக்காற்று. விதையிடுவோம் விரைவாக, பசுமை காப்போம் அழகாக.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. இந்த நேரத்தில் நம்மளுடைய மென்டல் ஹெல்த், மனநலனை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம். இன்றைக்கி எந்த அளவுக்கு நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக நம்ம வந்து ஒரு முயற்சி பண்ணுறோமோ, ஆரோக்கியமான காய்கறிகள் பழங்கள் சாப்பிட்றோமோ, உடற்பயிற்சி பண்ணுறோமோ, அதே அளவுக்கு ஒரு 40% ஆகுது நம்மளுடைய மென்டல் ஹெல்த்துக்கு. நம்ம மென்டல் ஹெல்த்தை சரி பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும். எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து அந்த மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இருக்கும். யாருக்குமே வந்து அந்த எனக்கு டென்ஷனே வராது, கோவமே வராது அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப அதிகமாக தியானம் பண்ணுறவங்களுக்கு கூட அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து வரும். ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த தியானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன். நீங்கள் வேணால் ஒரு மாதம் எடுத்துக்கோங்க. தினைக்கும் வந்து ஒரு டைமை சூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு 5:30 இருக்கலாம், 6 இருக்கலாம். ஏன்னா அந்த டைம் சூஸ் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா ரெகுலராக நம்ம பண்ணுறதுக்கு தான். இப்போ நம்ம எப்போ வேணால் பண்ணலாம், ஒரு நாளைக்கு 1 hour நான் எப்படி இருந்தாலும் பண்ணிடுவேன் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ரெகுலராக பண்ண முடியாதுங்க அப்படின்னு வந்து ஒரு கேள்வி இருக்கும். அப்படி இருக்கவங்க ஒரு டைமை சூஸ் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இப்படி ஒரு 30 தொடர்ந்து மெடிடேஷன் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி 30 எப்படி இருந்துச்சு, அதற்கப்புறம் 30 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துட்டு அதற்கப்புறம் நீங்கள் அதை தொடர்ந்து பண்ணலாமா வேணாமான்னு யோசிங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு நமக்குள்ளே ஒரு காம், அதே மாதிரி நம்ம வந்து கோவப்பட்டு ரியாக்ட் பண்ண விதங்கள் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஒரு நாம்மளே வந்து ஒரு நமக்குள்ளார போயிட்டு பேசி நம்ம வந்து இந்த இடத்துல கோவப்பட வேணாம், இந்த இடத்துல ரியாக்ட் பண்ண வேணாம், அந்தளவுக்கு வந்து நம்ம இதாயிரும். அதே மாதிரி மிகப்பெரிய அளவில் சாதித்தவங்க எல்லாமே அவங்களுடைய சாதனைக்கு காரணமாக சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தியானம் தான். இது அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு பெனிஃபிட்டை கொடுத்துருக்கு. இப்போ ரஜினிகாந்த் சார் வந்து அவர் ஒரு மேடையிலே வந்து சொல்கிறார், நான் இந்தளவுக்கு சாதனைகளாக பண்ணியிருக்கிறேன், இந்தளவுக்கு சூப்பர் ஸ்டாராக இருக்கிறேன், இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த தியானம் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அவர் மட்டுமே இல்லை, நிறைய பேர் வந்து அது சொல்லாமலும் இருக்கிறாங்க. அதாவது அர்னால்டு தெரியுங்களா, அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய பாடி பில்டிங்கில் மிகப்பெரிய அளவில் அச்சீவ் பண்ண ஒருத்தர். அதே மாதிரி சினிமாவில் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அச்சீவ் பண்ண ஒருத்தர். அவர் தினைக்குமே தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour மெடிடேஷன் பண்ணுவார். தூங்குறதுக்கு முன்னாடி அப்படியே மெடிடேஷன் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுவார். காலையில் எந்திரிச்சதும் மெடிடேஷன் பண்ணுவார். இப்போ அவருடைய நாளோட ஆரம்பமும் மெடிடேஷன், முடிவும் மெடிடேஷன். இப்போ அந்த மெடிடேஷன் தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அவருடைய வெற்றிக்கு ஒரு பாயிண்ட் பர்சன்டேஜ் காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இந்த மாதிரி மெடிடேஷன் அப்படின்றது நம்ம மன அமைதிக்காக மட்டுமே இல்லை, நம்மளை வெற்றியை நோக்கி கொண்டு போகும் அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: நீங்க கேட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள்ல நம்மளுடைய தாத்தா பாட்டி அப்பமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்த நிறைய வைத்திய முறைகள், உணவு முறைகள் பற்றி பேசுவோம் இல்லைங்களா. மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில் ஏற்காட்டில் இருந்து ஒரு அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க, பழனியம்மா. அக்கா, அக்கா வணக்கம். அக்கா
7: வணக்கம்.
6: அக்கா, இங்கே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கக்கா?
7: உணவு முறை என்ன, காய், பழம், ஆரஞ்சு, கம்பளா, கேழ்வரகு, ராகி, இதெல்லாம் இப்போ இல்லைப்பா. இப்போலாம் இல்லை, நாங்கள் சின்ன வயசுலாம் அதெல்லாம் சாப்பிட்டோம். இப்போலாம் வெறும் ரேஷன் அரிசி, நல்ல அரிசி, இது மட்டும்தான்.
6: சரிங்கக்கா. அக்கா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி என்ன ஒரு உணவு முறையை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கக்கா?
7: அப்பா தேனை வரகு.

0: அரிசியும் கேழ்வரகு தெனை சாமா இதெல்லாம்.
1: சரிங்கக்கா, அந்த களியெல்லாம் வந்து ஏற்காட்டில் அதிகமாக வந்து இன்னும் சாப்பிட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருக்குங்கக்கா. நீங்கள் வந்து அந்த களியெல்லாம் செஞ்சு இன்றைக்கி சாப்பிட்றீங்களாங்கக்கா?
0: களி நாங்கள் ஏற்காட்டிலேருந்து வாங்கிட்டு போய் தான், மாவு வாங்கிட்டு போய் தான் கிண்டி சாப்பிட்றோம்.
1: சரிங்கக்கா. அக்கா, தொடர்ச்சியாக இந்த ஏற்காட்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம், சளி காய்ச்சல் இருமல் எது வந்தாலும் அந்த ஆவி பிடிக்கிறத பற்றி எல்லாருமே வந்து சொல்கிறாங்கக்கா. அந்த ஆவி பிடிக்கிறத பற்றி சொல்லுங்கள், எந்த ஒரு பிரச்சனைகள் வந்து சித்தீர்வாகுங்கக்கா?
0: ஆமாம், ஆவி பிடிப்போம். எலுமிச்சை இலை, கொய்யா இலை, தயலை இலை மூணும் போட்டு ஆவி பிடிப்போம். கொய்யா இலை, எலுமிச்சை இலை, அது தண்ணியில் கொதிக்க விட்டு, இப்போ கம்பளி எல்லாம் இருக்குது இல்லை, அது தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு உள்ளே வச்சு நம்மளும் உள்ளே உட்காருந்து அது வந்து எல்லாம் முக்காட்டும் போனால் நம்ம மேலே எல்லாம் தண்ணி வேர்வு தண்ணி எல்லாம் அப்படியே கொட்டும், சளியெல்லாம் போயிடும்.
1: கண்டிப்பாங்கக்கா, நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்கக்கா. ஏற்காட்டில் இந்த சளி இருமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு காய்ச்சல்லாம் இருந்துச்சு அப்படின்னா முக்கியமாக இந்த சளி சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆவி பிடிக்கிறத ஒரு வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. தலைவலி அப்படின்னாலுமே இந்த ஆவி பிடிக்கிறத ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து இந்த எலுமிச்சை இலை, கொய்யா இலை இதையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சுடு தண்ணியில் போட்டு ஆவி பிடிப்பாங்க, அதனால் அந்த ஒரு பிரச்சனை வந்து சரியாகுதுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். நம்ம நிகழ்ச்சி போட்டுனா ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம நிலை எண்ணுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலை எண் 9787707. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துடுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நம்ம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த டைமில் நம்ம வெயக்காலத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம். வெயில் வந்து வாட்டி வதச்சிட்டு இருக்கு, அப்பப்போ மழை வருது. அதாவது மழை வந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அந்த காற்று ரொம்ப அதிகமாகி எல்லாருமே ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்க. அந்தளவுக்கு காற்று அடிக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் காற்றடிக்காமல் லைட்டாக மழை மட்டும் அப்பப்போ பேஞ்சால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய விவசாயிகளும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ இந்த வெயக்காலத்தில் ஆரோக்கியமாக எப்படி இருக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம். இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்க அப்படின்னா வெயில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அப்புறம் தான் அப்படியே படிப்படியாக கம்மியாகும். இந்த வெய காலத்தில் நம்ம ஏற்கனவே வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். தண்ணீர் அதிகமாக குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகா நாகராஜி கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு எவ்வளோ நாகராஜி தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிக்கணும்னு கேட்குறது அப்படின்னு. அதாவது நீங்கள் இந்த தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறப்பெல்லாம் தண்ணி குடிச்சு பாருங்களேன், அது வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதாவது இந்த வெயிலுக்கு வந்து தண்ணி குடிக்கிறது அவ்வளோ நல்லது, நம்ம எத்தனை டைம் சொன்னாலும் பிரச்சனை இல்லை, அத்தனை டைம் நம்ம தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெய காலத்தில் ஸ்பைசி ஃபுட்ஸ், அதே மாதிரி எண்ணெய் பலகாரங்கள், குறிப்பாக ஹீட்டு நம்ம உடலை படுத்தக்கூடிய உணவுகளை நம்ம தவிர்க்கணும். அதே மாதிரி டீ காஃபி, இப்போ டீ காஃபி வந்து நம்ம உடலில் இப்போ நம்ம வந்து ஒரு நல்லா தண்ணி குடிக்கிறோம், அந்த தண்ணீர் நமக்கு வந்து ஒரு நீர்ச்சத்தை கொடுக்கணும் இல்லைங்களா. நம்ம டீ காஃபி குடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தண்ணீர் நம்ம குடித்ததுக்கான ஒரு பயனே கிடைக்காது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நம்ம உடல் வந்து ஹீட் ஆயிரும். ஸோ அந்தளவுக்கு இப்போ டீ காஃபி கூட குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க கொஞ்சம் இன்னும் தண்ணி அதிகமாக வந்து குடிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தண்ணீர் பாட்டிலில் நம்ம வந்து ஒரு எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணும்போதும் சரி, இல்லை ஒர்க்கில் இருக்கும்போதும் சரி, நம்ம பக்கத்தில் இருக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ தண்ணீர் தாகம் வந்து எடுக்கும், யாரா நடந்து போய் அவ்வளோ தூரம் போய் நம்ம குடிக்கிறது, சரி அடுத்த ஸ்டாப்பில் நம்ம தண்ணீர் வாங்கி குடிச்சிக்கலாம், இந்த மாதிரி நம்ம தள்ளி போடுற மாதிரி கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காமல் நம்ம பாட்டிலில் இந்த வெய காலத்தில் பக்கத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தோன்றப்பெல்லாம் எடுத்து குடிச்சிடலாம். தோன்றப்பெல்லாம் குடித்தா தான் நம்ம உடல் வந்து நீரேற்றமாக வந்து இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இந்த வெயில்னால் நமக்கு வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது. ஆரோக்கியத்தை பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். பாடலை கேட்டுருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை பாய் பாய் நேயர்களே, நன்றி நேயர்களே.
3: சோன்மிட்டேன்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: இப்போது என்னோடய ஊருக்கு நான் போயிருந்தப்போ ஒரு விஷயம் நான் வந்து நோட் பண்ண ஆரம்பித்தேன். அது வந்து இது எல்லாருக்கும் கேட்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான விஷயத்தை எடுத்து வந்திருக்கேன். இது சூப்பராக இல்லை சூப்பராக மாறுறதுக்கான ஒரு விஷயமா அப்படின்றத நீங்கள் தான் வந்து சொல்ல போகிறீங்க. கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. என்ன விஷயம் சொல்லாமலே நீ வந்து சூப்பர் சூப்பர்னு பேசிகிட்டு இருக்கே ராஜ்குமார் அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. அதெல்லாத்தையும் நான் வந்து நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுகிறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பெரிய சாதனைகள் செஞ்சுக்கிட்டு வராங்க. ஆனாலுமே ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் நான் இந்த இடத்துல இருக்கிறது எனக்கு பத்தலை அப்படின்னு சொல்லி முழு திறமைகளையும் சரியான மேடையில் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களே வந்து அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஒரு தீப்பொறி போல பல பெண்கள் அவங்களுடைய திறமைகளை வந்து வெளிக்காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது இன்னுமே பல பெண்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் எனக்கான கேள்வியாக இருந்தது. அந்த அக்கா கிட்டையும் கேட்டேன், ஏக்கா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, என்னாச்சு, நீங்கள் ஏன் வந்து சொந்தமாக ஒரு வேலை பார்க்கறதா இருக்கட்டும், சின்னதாக ஒரு கடையை போட்டு நீங்கள் வந்து குடும்பத்துக்காக நீங்கள் சம்பாதிக்கலாமே அப்படின்னு கேட்டப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு சுத்தமாக சப்போர்ட்டே இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாத மாதிரி அவங்க பேச ஆரம்பித்தாங்க. அப்போதான் எனக்கு தோண ஆரம்பிச்சது, நீங்கள் ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டாக இருக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் கிடைக்கும் அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ இதே தான் நானும் எல்லா பெண்களுக்கும் சொல்லுவேன், உங்களுக்கு கான்ஃபிடென்ட் உங்கள் மேலே இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வெளியில் போய் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்றது தான் நான் இன்னைக்கு நிகழ்ச்சியின் மூலமாக அவங்க எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியின் கேள்வி என்ன அப்படின்னா, பெண்கள் உங்களுடைய வாழ்க்கை இப்படி தான், என்னோட வாழ்க்கை இப்படி தான் இருக்குது, இதை மாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு என்றைக்காவது உதிச்சிருக்கா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் சோனா ஃபோன் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. இப்போது அடுத்ததாக உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன் நேரிலே.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கார். அதாவது தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகில். ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறார். ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகு எடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகு எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையைச் சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வர்றதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வர்றதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றதான். அதாவது மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள். சோனா

0: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
1: அது என் போன பார்த்தாலே டென்ஷன் ஆகுதா? அதான்
0: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
1: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
0: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
1: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
0: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
3: டெக் குரு நிகழ்ச்சி
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: லேசா லேசா
5: லேசா லேசா
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: உண்மையான அதிகாரம் அப்படின்றது மற்றவர்களை ஆளுவது அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி ஆபத்தான நேரத்தில் அடுத்தவங்களோட உயிரை காக்கக்கூடிய ஒரு கருவியை சிந்திக்கிறதுல தான் இருக்க ஆரம்பிக்குது அப்படின்றத இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு பெண் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சாதனை பெண் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 16 வயசு சிறுமி தான். அந்த பெண் பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் தொடர்ந்து அடுத்ததாக பகிர்ந்துக்க போகிறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த 16 வயசு சிறுமியாக இருக்கக்கூடியவங்க தான் புக்லே மெகப் பாதுகாப்பு சவால்களுக்கு அறிவியல் உலகத்தையே அதிர வச்சிருக்காங்க. அப்படி என்ன கருவியை கண்டுபிடிச்சிட்டாங்க? ஒரு சாதாரண கம்மல்ல வந்து ஒரு பாதுகாப்பு சாதனத்தை உருவாக்கி இருக்காங்க. பொதுவா வந்து பெண்கள் அணியக்கூடிய ஆபரணத்துல இதை வந்து ஈஸியா வந்து நம்ம மாட்டிக்கலாம். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லா அதாவது காதுல போடக்கூடிய தோடு மாதிரி தான் இருக்க ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல ஆபத்தான காலத்துல இந்த கருவி தானாவே வந்து புகைப்படத்தை எடுக்க ஆரம்பிச்சிடும். என்ன ஆபத்துல இருக்காங்க அப்படின்றத, ஆப்போசிட்ல எதிரி இருக்காங்க அப்படின்போது அவங்கள வந்து என்ன பண்ணிரும் அப்படின்னா புகைப்படம் எடுத்து இதை வந்து வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து லொகேஷனோட அனுப்ப வச்சிடும். அதுக்கப்புறமேட்டு வந்து ஈஸியா வந்து எமர்ஜென்சி அலர்ட் வந்து ஈஸியா கொடுத்துருமா. இது எதிரிகளுக்கு சந்தேகம் வராத வகையில தான் அன்றாட நகை போலவே இது இருக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி பாதுகாப்பு தன்மையை எல்லாருக்கும் கொடுக்கறது அப்படின்றது இவங்களுடைய கடமையா இருந்திருக்கு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சூழல், அங்க இருக்கக்கூடிய சூழல் அப்படின்றதையும் தாண்டி எல்லா இடத்துலயுமே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்றது அதிகமாகிட்டு இருக்கு இல்லையா? அதை வந்து இவங்க பண்ணிருக்காங்க. அவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புக்லே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் தான். சோ தென்னாப்பிரிக்காவை சேர்ந்தவங்க. 16 வயசுல சமூக அக்கறை இவங்களுக்கு அதிகமா இருந்ததுனால இந்த தொழில்நுட்பத்தை வந்து எல்லாருக்கும் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. இது சர்வதேச அளவுல பல பாராட்டுகளையும் பல விருதுகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ நீங்க பெண்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது ஆபத்து வரும்போது பயப்படுறதை விட அதை எப்படி தற்காத்து கொள்ளலாம் அப்படின்றத நீங்க சிந்திக்க ஆரம்பிக்கணும். உங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஐடியா கூட பிற்காலத்துல உங்களால ஒரு சாதனையை பண்ண முடியறதுக்கான ஒரு தூண்டுகோலா இருக்குது அப்படின்போது அதை நீங்க விடாம இருக்கிறது பெண்கள் எல்லாரும் வந்து பண்ணக்கூடிய மிகப்பெரிய விஷயம், ஒரு சாதனை அப்படின்னு சொல்லலாம். சோ இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம சோனா ஃபோன் நம்பர் கால் பண்ணி சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் லேச லேச நிகழ்ச்சியில் இருக்கு, அதெல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க தொடர்ந்து லேச லேச நிகழ்ச்சியில. நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன் நேரிலே.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவ் தானே, தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு, இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பச்சை நிறம் இல்லை என்றால் பூமியின் கண்களுக்கு ஒளி இல்லை. பசுமையை காப்போம், பூமிக்கு ஒளி கொடுப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: ஒரு காலத்திலலாம் நம்ம ஊரில் நம்ம வீட்டில் நம்ம எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய பொருள் தட்டு சொம்பு இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பித்தளை செம்பு வெள்ளி அப்படின்னு தான் இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் இது எல்லாம் மாறி இப்போ வந்து கண்ணாடிகளில் நாம் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது எல்லாம் ஏன் இருக்குது, இந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன, இதனால என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நான் தொடர்ந்து பகிர்ந்துக்க போகிறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. இன்னைக்கு இயற்கையாவே கிருமிகள் அளிக்கக்கூடிய ஒலிகோ டைனமிக் சக்தி அப்படின்றது இருக்க ஆரம்பிக்குதாமா, இது சமையலறையில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை வந்து தானாவே அழிச்சிருமா, ஆனா அது இப்ப பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அதே மாதிரி மண்பானையில சமைக்கக்கூடிய உணவோ இல்ல மண்பானையில தண்ணியோ வந்து இயற்கையான நச்சுக்களை ஈர்த்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்டது இருக்க ஆரம்பிக்குதான், ஆனா இது சமையலறையில இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. இது வந்து அப்போ இருக்க காலகட்டத்துல சமையலறைக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான வைப்ரேஷன் கொடுக்கக்கூடியது இருக்க ஆரம்பிச்சது. இப்போ எல்லா இடங்கள்லயுமே வந்து நம்ம இந்த கேன்ல தான் மேக்ஸிமம் வந்து பிளாஸ்டிக் கேனா தான் இருக்கும், அதை தான் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லைனா மெஷின்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, அதையுமே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்போ இருந்த காலகட்டம் எல்லாம் மாறிடுச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி சமைக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா சிலருக்கு அலர்ஜி அப்படின்னு வர ஆரம்பிக்கும். சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு கிளாஸ் ஜீரக தண்ணியில வாய் கொப்பளிச்சிங்க அப்படின்னா சமையலறை புகையில வரக்கூடிய அந்த கிருமி தொற்றை உங்களால் தடுக்க முடியும் அப்படின்றது ஆய்வு குறிப்புகளே சொல்லுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜன்னல் இல்லாத சமையலறையில சமைக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்க ஒரு நாளைக்கு 20 சிகரெட் பிடிக்கிறதுக்கான பாதிப்பை தர ஆரம்பிக்குமா. அதனால சமைக்கும் போது ஜன்னலை திறந்து வச்சு சமைக்கிறது இல்ல எக்ஸாஸ்ட் ஃபேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லா கிச்சன்லயும் இருக்க ஆரம்பிக்குது, அதெல்லாமே போட்டுட்டு சமைக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு சுத்தமான நறுமணம் வீசக்கூடிய சமையலறையில சமைக்கும் போதுதான் பெண்களுடைய டோபமைன் அளவு அதிகரிக்க ஆரம்பிக்குமா, அது பெண்களை ரொம்ப மகிழ்ச்சியா வச்சுக்கிறது உதவ ஆரம்பிக்குமா. சோ சமையலறை அப்படின்றது வெறும் உணவு சமைக்கக்கூடிய இடம் அப்படின்றது கிடையாது, அது குடும்பத்தோட ஆரோக்கியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தவம் அப்படின்னே சொல்லலாம். அந்த தவத்தை வந்து சுத்தமான இடத்துல செஞ்சு உங்களோட குடும்பத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறது அப்படின்றது பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. அதனால பெண்கள் எல்லாம் இதை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது நீங்க எல்லாமே இதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. குறிப்பா வந்து அந்த காலத்துல பயன்படுத்தக்கூடிய செம்பு வெள்ளி இருக்கக்கூடியது, அதுக்கப்புறம் பானை மண்பானையில் சமைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் மறுபடியும் கொண்டு வாங்க. அதெல்லாம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஆரோக்கியமா இருக்க ஆரம்பிக்கும். சோ இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுற நேரலி.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: வாழ்க்கையில பொண்ணா மட்டுமே பிறந்துடக்கூடாது அப்படின்னு நிறைய பெண்கள் நினைச்சுட்டு இருந்தாலும், ஒரு சில பெண்களை பார்க்கும்போது வாழ்க்கையில நான் பொண்ணா பிறந்ததுல அவ்வளவு பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இப்போ இருக்க காலகட்டத்துல பல பெண்கள் பல துறைகள்ல சாதனை பண்ணும்போது தான் அவங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும், நான் இந்த துறையில சாதனை பண்ணிருக்கேன் அப்படின்னு போது என்ன மாதிரி இருக்கக்கூடிய, என் ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் வளரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் நினைச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பல பெண்களை உருவாக்கிட்டும் இருப்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம கூட ஒரு பெண் வந்து பேச போறாங்க கண்ணம்மா பகுதியில. யார் அவங்க அப்படின்ற கேட்கறதுக்கு முன்னாடி, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட யார் வந்து பேச போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதுமிதாக்கா தான் வந்து பேச போறாங்க. மதுமிதாக்கா யார், என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஜிட்டல் ஏஜென்சி வச்சிருக்காங்க, அதையும் தாண்டி வாங்க பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உமன் நெட்ஒர்க்கிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது உமன் நெட்ஒர்க் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மூலியமா பல பெண்கள் வந்து உமன் ஆண்டர்பிரனரா இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க அப்படின்னு போது, அவங்க எப்படி வந்து வேலை தேடக்கூடிய பெண்களை வந்து எப்படி மீட் பண்ணலாம் அப்படின்ற எல்லாத்தையும் வந்து இந்த உமன் நெட்ஒர்க் கம்யூனிட்டி மூலமா வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய மதுமிதாக்கா தான் இன்னைக்கு நாம தொடர்ந்து பேச போறோம். மதுவக்கா, எல்லாருமே வந்து வாழ்க்கையில சவால்கள் அப்படின்றது பெண்களுக்கு இருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் கடந்து அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் வந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்போது, நீங்களுமே வந்து ஒவ்வொரு நாளும் சவால்களை கடந்து வந்திருக்கீங்க. நீங்க ஒரு பொண்ணா இருக்கீங்க அப்படின்னும் போது எந்த அளவுக்கு உங்களுக்கு

0: இந்த நேரத்தில் நினச்சி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது, ஒரு பொண்ணாக இருக்கீங்க அப்படின்போது எப்படி இருக்குது?
1: நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பொண்ணாக இருக்குன்றது ரொம்ப பெரிய பிளஸ்ஸிங், அது ரொம்ப பெரிய பொறுப்புன்னு நான் சொல்லுவேன். பிளஸ்ஸிங்கை விட ஏன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்கணும். இப்போ ஈஸியாக சொல்லிடுவாங்க அவங்களுக்கு தகுந்தனா, என்ன நீ ஒரு நீ வீட்டில் தான் இருக்க உனக்கு தெரியும்ல அப்படின்றவாங்க. ஸோ அதனால எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். அந்த பேலன்சிங் தான் பண்ணிட்டோம்னா நம்மளை அடிச்சுக்க ஆளே இல்லை. ஏன்னா என்ன சொல்லுவாங்க, என்ன அவள் பார் வீட்டையும் பார்த்துட்டு வெளியிலையும் பார்த்துட்டு குழந்தையும் பார்த்துட்டு எவ்வளோ பண்ணுறான்னு பாரு அவளை அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு ஒரு மாதிரி நம்ம ஜெயிச்சிட்டோம் வர அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லுவேன்.
0: ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால எனக்கு ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அதனாலே வந்து நான் ரொம்ப பெருமை அடைகிறேன் அப்படின்றத மது அக்கா சொல்லியிருக்காங்க. நிஜமாலுமே ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் ஒரு பொண்ணு அம்மாவா, குழந்தையா, தங்கச்சியா, அக்காவா, அத்தையா, சித்தியா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பரிமாணங்களில் வந்து இருக்க ஆரம்பிப்பாங்க பெண்கள். அப்படி இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் வந்து ரொம்ப கிரேட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க இருக்கிறதுனால தான் நம்மளை ஒவ்வொரு உறவு மூலயமா நம்மளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் பெண்ணாக பிறந்ததுனாலே வந்து ரொம்ப பெருமை அடையக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அதுதான் மது அக்காவும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் சவால்களை கடந்துக்கிட்டு இருந்தாலுமே எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்றதையும் இந்த நேரத்தில் அவங்கள நினச்சி ஒரு பதிவை, அதாவது சோனாஃபோன் நம்பர் கால் பண்ணி அவங்கள பற்றி சொல்லிட்டு போங்க. உங்களை எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசான நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன் நேரிலே.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம கூட வந்து மதுவக்கா பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசிட்டு நிகழ்ச்சி வந்து நம்ம இறுதி பகுதியில இருக்கோம் இல்லையா. நிறைய விஷயங்கள் நான் வந்து பெண்களுக்காக சொல்லலான் இருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு கேள்வியும் கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்றத ஒரு ஞாபகப்படுத்திட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை எப்படி பார்க்கணும், அவங்கள எப்படி பாத்துக்கணும் அப்படின்றதையும் நான் வந்து நிகழ்ச்சியில அடுத்ததா சொல்ல போறேன். சோ எல்லாத்தையும் சொல்றதுக்கு முன்னாடி, இன்னைக்கு நம்ம கூட வந்து மதுவக்கா இருக்காங்க இல்லையா. சோ இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் நம்ம கூட
3: நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேரலை.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் அடுத்த ஒரு மணி நேரம் திவாகர் என்னுடன் டெக் குரு நிகழ்ச்சி தான் கேட்க போறீங்க மக்களை. இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே தாறுமாறா இருக்கும். இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா நிகழ்ச்சி ஃபுல்லா கேளுங்க. பொதுவாகவே இந்த டெக் குரு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவேன் தெரியுமா? உங்களுக்கு உங்க போன்ல ஸ்மார்ட் போன்ல என்னென்ன சூப்பரான ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரியாது. அதெல்லாம் உங்க காதோட எடுத்துட்டு வந்து சேர்த்துறதும், அதுக்கப்புறம் வந்து இப்போ மார்க்கெட்டில் என்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ்லாம் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட்டு, அதுக்கப்புறம் புது கேஜெட்டு, இந்த மாதிரி ஏதாவது புது புது எலக்ட்ரானிக் சாதனங்கள் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துகிட்டு வந்து சொல்கிறது. அதுக்கப்புறம் நம்ம எப்படி இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் சேஃபாக இருக்கணும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணால் நாம் சேஃபாக இருப்போம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத பற்றியும் நீங்கள் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் டிவைசஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம், அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட கேட்க போறீங்க. இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட. இதனை தொடர்ந்து இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகர் உங்ககிட்ட என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூப்பரான ஒரு ஸ்மார்ட் போன் ட்ரிக் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்மார்ட் போன் ட்ரிக் எதை பத்தினது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ரெட்மி மொபைல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ரெட்மி மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் ட்ரிக் தான் அது. இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு யூஸ் பண்ணுறீங்களா? அதாவது உங்கள் மொபைலில் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் அந்த அன்லாக் இல்லாமல் டிஸ்பிளேக்கு மேலேயே இருக்குது, டிஸ்பிளேல வச்சு தான் நீங்கள் அன்லாக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு சூப்பரான ட்ரிக் தான் அது. அதாவது அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டில், அந்த ஸ்க்ரீனில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்டில் வச்சதுக்கப்புறம் ஒரு எஃபெக்ட்னு வரும்ல, அந்த எஃபெக்டை நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்க முடியும். அதுக்கான செட்டிங் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கவனமாக கேட்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். அதாவது உங்கள் மொபைல் ரெட்மி மொபைலோட செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் அங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் டேட்டா அண்ட் ஸ்க்ரீன் லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பர்சனலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் தொட்டு உள்ளே போய்க்கோங்க. அந்த ஆப்ஷன் தொட்டு உள்ளே போனதுக்கப்புறமா அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் எதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை தொட்டு உள்ளே போய்க்கோங்க. அங்கே தான் உங்களுக்கு தேவையான எல்லா எஃபெக்ட்டுமே இருக்கும். அதாவது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டில் நீங்கள் கை வச்சதுக்கப்புறம், விரலை வச்சதுக்கப்புறம் என்ன மாதிரி எஃபெக்ட் வேணும் அப்படிங்கிறத உங்களால் அங்கே செலக்ட் பண்ணிக்க முடியும். இது ஒரு சூப்பரான ஃபீச்சர். இது நிறைய மொபைலில் இருக்கும், ஆனால் நீங்கள் வச்சுருக்க ரெட்மி மொபைலில் இந்த மாதிரி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் சொன்னதை வச்சு செக் பண்ணி பாருங்கள். இருந்தது அப்படின்னா யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அங்கேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நியான், மினிமலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு எது வேணுமோ அந்த இதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி அப்படியே பேக் வந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு அங்கே வந்துடும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை தொட்டு நீங்கள் இந்த ஆன் பண்ணி வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் அந்த அனிமேஷனை மாற்றிக்க முடியும், எப்படி வேணுமோ அப்படி சேஞ்ச் பண்ணிக்க முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். உங்களுக்காக அருமையான பாடல் நம்ம டெக் குரு நிகழ்ச்சியில் வந்துட்டே இருக்கு. பாட்டை கேட்டுவாங்க, இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் காத்துக்கிட்டே இருக்கு. என்னென்ன அப்படிங்கிறத பாடலுக்கு பிறகு சொல்கிறேன்.

0: திங்கள் முதல் சனி வரை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட இப்போதான் ஒரு சாமையான ஒரு விஷயம் சொன்னேன், கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதை தொடர்ந்து உங்களுக்காக இன்னொரு சூப்பரான விஷயம் காத்துக்கிட்டே இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியில் நீங்கள் நிறையா பாட்டு கேட்பீங்க. டெக் குரு நிகழ்ச்சின்னு இல்லை, பொதுவாகவே நம்ம சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்பீங்க. கண்டிப்பாக எல்லா பாட்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி பாடலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். எதனால் திவாகர் உங்களுக்கு உதவியாக இருக்கும், எப்படி அது அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் அனுப்புகிற கருத்துக்களை வச்சு தான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம் பெறும், எந்த பாட்டுக்கு எந்த நான் ஓட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ண முடியும். அதனால் பாடலோட கருத்துக்கள் எதாக இருந்தது அப்படின்னா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 9787-7107-8 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புங்க. அந்த கருத்துக்களை எப்படி திவாகர் அனுப்புறது அப்படின்னா இந்த நம்பருக்கு அனுப்பணும். நீங்கள் உங்கள் பேர், ஊர் பேர், பாடல் பேர் இது மூணும் போட்டு அனுப்புனீங்கன்னா தான் எங்களுக்கு வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் இது எல்லாத்தையுமே, அதாவது எந்த ஊர்லேருந்து எந்த நான் ஓட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்கிறது வசதியாக இருக்கும். அதனால் கருத்துக்கள் எதாக இருந்தால் மறக்காமல் அனுப்புங்க மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகரையன் கூட. இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகரையன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு சூப்பரான சமையான ஒரு, இப்ப நான் சொல்ல போறேன் இந்த ஸ்மார்ட் கேஜெட் எதை பத்தினது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சூப்பரான சமையான மொபைல் போனை பத்தினது தான் இப்ப நான் சொல்ல போறேன் இந்த ஸ்மார்ட் கேஜெட். நீங்க ஒரு மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த மொபைலும் நல்ல சூப்பரான மொபைலா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்ப நான் சொல்றேன் இந்த மொபைலை நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த மொபைலோட பெயர் என்ன, அப்புறம் இதுல என்னென்ன ஃபீச்சர் இருக்கு அப்படிங்கறத பார்த்தலாமா? இந்த மொபைலோட பெயர் தான் OnePlus Nord 6. அதாவது OnePlus நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நாட் 6 அப்படிங்கிறது தான் இந்த ஃபோனோட பெயர். நீங்கள் ஒரு 40,000 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே, அதாவது ஒரு 38,999 ரூபா இருக்குது அப்படின்னா இந்த மொபைலை நீங்கள் ட்ரை பண்ணலாம். 40,000 ரூபாய்க்குள்ளே இந்த மொபைல் அப்படி என்னென்ன திவாகர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். ஒரு சூப்பரான மொபைல், நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீச்சரோடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலை ட்ரை பண்ணலாம். இதில் என்னென்ன சிறப்பம்

இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு வா. ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிசைனே கிளாஸியா இருக்குங்க. ஒரு சூப்பரான பிரீமியமான டிசைன்ல கொடுத்துருக்காங்க. பின்னாடி உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃப்ரேமுக்குள்ள கேமரா வந்துருக்கு. முன்னாடி பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவும் நல்லா பெருசா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு காம்பாக்டா இருக்கும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மொபைல்ல இருக்கக்கூடிய ப்ராசஸர் சிப்செட்டே பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 8 சீரீஸ் எலைட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி ஸ்னாப் ட்ராகன் 8S Gen 4 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமிங்க்கெலாம் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 165Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அமோல்ட் டிஸ்பிளே தான் வருது. அதனால் கேம் விளையாடுறதுக்கெலாம் வேறு லெவலில் இருக்கும். நல்லா சூப்பராக விளையாட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சொல்ல போனால் இந்த மொபைலோட பேட்டரி. இந்த மொபைலில் இருக்கிறதுலையே வேறு லெவல் பேட்டரி கொடுத்துருக்காங்க. 9000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க, ஒரு டைம் ஃபுல்லாக சார்ஜ் போட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சாலிடாக ஒரு ரன்னாலாவது தாங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பின்னாடி உங்களுக்கு மெயின் கேமராவாக 50MP கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அது கூடயே பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைடுக்கு 8MP கேமரா கொடுத்துருக்காங்க. முன்னாடி உங்களுக்கு 32MP ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவும் மல்டி ஃபோக்கஸ் சென்சாரோட ஃபோட்டோலாம் தார்மாராக இருக்கும், தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மொபைலில் கேம் விளையாடுறதுக்கும் சூப்பராக இருக்கும், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு மொபைல். இந்த மொபைல் வாங்கினீங்கன்னா சார்ஜரும் கேபிளும் இந்த மொபைலோடைய வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூடயே உங்களுக்கு வந்து இந்த ஃபோனோட பேக் கேஸும் கொடுக்குறாங்க. சிம் எஜெக்டர், குயிக் கைடுன்னு சொல்லிட்டு இத்தனை விஷயம் கொடுக்குறாங்க. நீங்கள் யாராவது ஒரு 40,000 நல்ல மொபைல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மொபைலை ட்ரை பண்ணுங்கள். இந்த மொபைல் பெயர் தான் ஒன் ப்ளஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய Nord 6. ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வாங்குங்க. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவ் தானே, தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு, இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சமுதாய வானொலி
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
2: சொல்றது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நான் வந்து சிந்திச்சு உங்களுக்கு தேவையான விஷயத்தை உங்க காதோரம் கொண்டு வந்து சேர்த்த முடியும். அதுக்காக தான் கருத்துக்கள் கேட்கிறோம். அந்த மாதிரி கருத்துக்கள் ஏதாவது இருந்தா நீங்க தாராளமா சொல்லலாம் மக்களே. இதனைத் தொடர்ந்து இப்ப நீங்க டெக் குரு நிகழ்ச்சியில அடுத்து திவாகரன் கூட என்ன கேட்க போறீங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி இப்ப நீங்க ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்களா, அந்த பாட்டோட கருத்துக்களையும் நீங்க சொல்லலாம். அந்த பாட்டோட கருத்துக்களை வச்சு நீங்க என்ன திவாகர் பண்ணுவீங்க அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதையும் நான் கிளியர் பண்ணிடுறேன். நீங்க அனுப்புற கருத்துக்களை வச்சுதான் வார இறுதியில வர டாப் 10 மியூசிக்ல எந்த பாட்டு எங்க இடம் பெறும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் முடிவு பண்ணுவோம். அதனால பாடலோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க மறக்காம சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க உங்களோட கருத்துக்களை அனுப்பலாம் மக்களே. இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்தது வாக்குறேன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க யூபிஐ பேமெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்க யூபிஐ பேமெண்ட்டை நீங்க இன்னும் சேஃபா பயன்படுத்துறதுக்கான சமையான டிப்ஸ் தான் சொல்ல போறேன். இதை கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இணைந்திருங்கள்.

சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலிகள் டெக்குரு நிகழ்ச்சியில் இது வாக்குறேன் கூட. சரி, இன்னைக்கு நம்ம யூபிஐ பேமெண்ட்டை எப்படி சேஃபாக வச்சுக்கிறது அப்படிங்கிற டிப்ஸை தான் கேட்க போகிறோம். அதில் முதல் டிப்ஸ், உங்கள் யூபிஐ பேமெண்ட்டுக்கு நீங்கள் பின் நம்பர் போட்டு வச்சே ஆகணும். யூபிஐ பேமெண்ட்டுக்கு பின் நம்பர் போட்டால் தான் உங்களால் யூஸே பண்ண முடியும். அந்த பின் நம்பர் சொல்ல, உங்களோட ஆப்போட பின் நம்பர் சொல்கிறேன். அதாவது ஆப்புக்குன்னு ஒரு லாக் ஒன்று தனியாக போட்டு வச்சுக்கோங்க. உங்கள் யூபிஐ பேமெண்ட்டுக்கு நீங்கள் போடுற பின் நம்பர் இல்லாமல் அந்த ஹோல் ஆப்புக்குமே உங்களால் லாக் பண்ணிக்க முடியும். அது ஒரு சில ஆப்லேயே இன்பில்ட்டாக இருக்குது. அப்படி ஆப்பில் இன்பில்ட்டாக இல்லை அப்படின்னா ஃபோனில் உங்களுக்கு கண்டிப்பாக ஆப் லாக் இருக்குல்ல, அந்த ஆப் லாக் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூபிஐ பேமெண்ட்டுக்கு ஆப் லாக் போட்டு வைக்கிறதுனால உங்களோட ஃபோன் யாராவது எடுத்தாங்க அப்படின்னா அங்கே ரெண்டு ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட ஆப் ஓப்பன் பண்ணும், அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுறப்போ உங்களோட பின் நம்பர் போட்டோம். இந்த ரெண்டுமே போட்டால் தான் அவங்களால பணத்தையே மூவ் பண்ண முடியும். அதனால் இந்த ரெண்டு பின் நம்பர் போட்டு வைக்கிறதுனால, ரெண்டு ப்ரொடெக்ஷன் போட்டு வைக்கிறதுனால உங்களோட ஃபோனை யாராவது எடுத்தால் கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு பின் நம்பர் தெரிஞ்சால் கூட இன்னொரு பின் நம்பர் தெரியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்போ உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் சேஃபாக செக்யூராக வச்சுக்கலாம். இது இல்லாமல் அடுத்து இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பின் நம்பரை யாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஃபேமிலி ரிலேஷனாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டு உங்களோட பின் நம்பரை நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. யூபிஐ பின் நம்பர் எப்பயுமே நீங்கள் உங்களுக்கு செக்யூர்டாக வச்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணுறதுனாலையும் உங்களோட யூபிஐ பேமெண்ட்ஸை நீங்கள் சேஃபாக பண்ணலாம். இதை தாண்டி நீங்கள் போட்டு வைக்கிற அந்த பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டை நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக போட்டு வைக்கணும். பாஸ்வேர்டு ஒரு சில பேர் எப்படி போட்டு வச்சுருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டிருப்பாங்க, இல்லைனா ரொம்பவே ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரியான பாஸ்வேர்ட்ஸ்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களோட பின் நம்பரோ உங்களோட பாஸ்வேர்டையும் அவங்க ஈஸியாக கெஸ் பண்ணிடுவாங்க. கெஸ் பண்ணுறதுனால ஈஸியாக உங்களோட யூபிஐ பேமெண்ட்ஸையும் அவங்களால மூவ் பண்ணிக்க முடியும். ஏதாவது பண்ணணும், அமௌண்ட் வேறு யாருக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி அவங்க டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஒரு யூபிஐ பேமெண்ட் ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரியான பின் ப்ரொடெக்ஷன்லாம் போட்டு வைக்கிறதுனால உங்களோட ஃபோன் யாராவது எடுத்தாங்கன்னா கூட அவங்களால டக்குன்னு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியாது. ரொம்பவே முக்கியமான விஷயம், ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் வாக்கறையன் கூட. உங்களுக்காக ஒரு அருமையான பாட்டு ஒன்று வந்துட்டு இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க. இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் கேட்கலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
4: இது வாலிப வயசு. இது வாலிப வயசு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களே, திவாகர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இதை தொடர்ந்து இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. இந்த டெக் குரு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள், தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. மக்களே, அனுப்ப வேண்டிய நம்பர் 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் நீங்க அனுப்பணும். அப்படியே நீங்க வந்து சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க. அந்த பாடலோட கருத்துக்களும் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா அனுப்பலாம். மக்களே, பாடலோட கருத்துக்களாக அது எப்படி திவாகர் அனுப்புறது அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் கேட்குற பாட்டோட பெயர் மட்டும் டைப் பண்ணி உங்கள் பேர், உங்கள் ஊர் பேரோட சேர்த்து நான் சொல்கிற இந்த நம்பருக்கு அனுப்பணும். 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு மட்டும் நீங்கள் அனுப்புனீங்கன்னா போதும். வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் இந்த பாட்டு இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த நம்பருக்கு அனுப்புங்க. மக்களே, இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகரன் கூட. இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் நான் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான சமையான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த மெயின்டெனன்ஸ் டிப்ஸ்

ஆகட்டும் இல்லை ஸ்டோரேஜ் ஆகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களால் ஒரே இடத்துலேருந்து பண்ணிக்க முடியும். அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே தள்ளிகிட்டே வந்தீங்கன்னா டிவைஸ் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டுக்கோங்க. அதை தொட்டினீங்கன்னா அங்கே உங்களுக்கு மூணு ஆப்ஷன் இருக்கும், பேட்ரி, ஸ்டோரேஜ், மெமரி, அதுக்கப்புறம் ஆப் ப்ரொடெக்ஷன், இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதில் பேட்டரியை தொட்டுக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பேட்டரி தொட்டதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் எந்த ஆப் வந்து அதிகமாக பேட்டரி யூஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்க முடியும். பேட்டரி ப்ரொடெக்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்க முடியும். அதுலேயே உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் யூசேஜ் லிமிட்ஸ்லாம் காட்டும், அதெல்லாம் உங்களால் எனேபிள் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த மாதிரியான பல வகையான ஆப்ஷன்ஸும் உங்களால் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்டோரேஜை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்புமே இன்ஸ்டால் பண்ணாமல் உங்கள் மொபைலில் இருக்க இந்த செட்டிங்ஸ் வச்சு உங்களால் பண்ணிக்க முடியும். உங்களோட ஸ்டோரேஜை மேனேஜ் பண்ணிக்க முடியும், மெயின்டைன் பண்ணிக்க முடியும். உங்களோட ஸ்டோரேஜில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும். எவ்வளோ ஜிபிக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது, வீடியோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக உங்களால் பார்த்துக்க முடியும். அந்த ஒரு ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு உங்களோட மொபைலோட ஸ்டோரேஜை நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். எது வேணுங்கிறத பார்த்துட்டு வேணுங்கிறத வச்சுக்கிட்டு வேணாங்கிறத டெலீட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயம்லாம் உங்கள் சாம்சங் மொபைலில் உங்களால் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் மொபைலில் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா அப்படின்ட்டு. இருந்தது அப்படின்னா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத சோனா ஆப் நம்பருக்கு அனுப்புங்க. இன்றைக்கி டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நானும் டெக் குரு நிகழ்ச்சியிலேருந்து கிளம்பி நேரம் வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-7107 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இந்த வீக்கெண்ட்லாம் வந்தால் தான்ப்பா முகத்துலேயே வந்துட்டு பிரைட்னஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வீக்கெண்ட்லாம் வேறு வந்துருச்சு. இந்த வீக்கெண்டை நீங்கள் சேஃபாக பார்த்து பக்காவாக என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணுங்கள். நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெகுலராக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட அன்றைக்கி வந்து கேட்கப்படும். அதே மாதிரி தாங்க இன்றைக்கி உங்ககிட்ட கேட்கறதுக்காக என்ன கேள்வி எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தாமதமாக கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம்னா என்ன சொல்வீங்க அப்படின்றதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. ஸோ உங்களுக்காக கேள்வியை இன்னொரு டைம் என்ன அப்படின்றத நான் கேட்குறேன். உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தாமதமாக கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம்னா நீங்கள் எதை சொல்வீங்க அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வியாக வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் எங்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, டக்குன்னு ஃபோனை எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு மிக அந்த தாமதமான பொக்கிஷம் என்ன அப்படின்றத நானும் வந்து பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் என்ன விஷயங்களாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்கேன். நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கும் எக்கச்சக்கமான வைரலான ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் சமூக வலைதளங்களில் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்குங்க. என்னென்ன அப்படின்றத அதை சொல்கிறதுக்கு தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்களோட குரூப் நான் வந்து வந்திருக்கேன். ஸோ என்னென்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டுடலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். ஆனாலும் இப்போது சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாலே என்ன விஷயம் சம்மர் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து தெரியும். இப்போது ஒரு க்ரைம் த்ரில்லர் படத்தில் கூட இந்த அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய க்வெஸ்சன் மார்க் தாங்க. ஆனால் இப்போது இந்த தமிழ்நாடோட இந்த பாலிடிக்ஸ் இருக்குல்ல, பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸில் வந்து போயிட்டுருக்கு. அப்படியே நொடிக்கு நொடி அப்படியே பயங்கர ட்விஸ்ட்டாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நேற்று சேலமில் நிறைய இடங்களில் மழைலாம் சும்மா தாறுமாறாக பெஞ்சிருக்கு. இந்த வெயில் காலத்தில் வெயிலெலாம் தணிஞ்சு அப்படியே சில்லுன்னு கிளைமேட்லாம் மாறிடுச்சு. இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேலமில் நிறைய இடங்களில் மழை பெஞ்சிட்ருக்கு. ஒரு சில இடங்களில் மழை வர மாதிரியும் இருக்குது. இப்போது நான் இருக்கிற இடத்துல கூட வந்து மழை லைட்டாக பெஞ்சிட்ருக்கு. ஸோ மழை வருதா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டைமில் வெளியெலாம் போகிறீங்க, ட்ராவல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி அடுத்ததாக வந்துட்டு சேலமில் சேர்ந்த ஒரு 3 யங்ஸ்டருங்க, அவங்க வந்துட்டு இன்றைக்கி சேலமில்

அம்மா பேசு பொருளாக இருக்காங்க. ஸோ யார் அவங்க, அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்றத நம்ம அப்புறமா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டே டியூன், கனெக்டடாக வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தாமதமாக கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம்னா எதை சொல்வீங்க அப்படின்றதா இன்றைக்கான கேள்வியே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா டக்குன்னு ஃபோன் எடுத்து கால் பண்ணி சொல்லுங்கள். இப்போது அடுத்தடுத்து ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது, வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கார். அதாவது, தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகுல. ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறாரு. ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வேற ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகெடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகு எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையைச் சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வரதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றதான். அதாவது, மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா, நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றதான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8.
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப தாமதமா கிடைச்ச ஒரு பொக்கிஷம் என்ன அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வியா வந்து இருந்தது. ஸோ இந்த கேள்வி கேட்டுட்டு நம்ம கூட இப்போ ரெண்டு பேர் பேசியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மாசிநாயகன் பட்டியிலிருந்து நம்ம சதீசன் நான் கால் பண்ணி பயங்கர ஹாப்பி ஆயிட்டாரு. எதுனால அவர் வந்து பயங்கர ஹாப்பியானாரு அப்படின்னா, கரெக்டாக 1 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் சோனா எஃப்எம்ல கால் பண்ணி இந்த மாதிரி அவர் பேசுறது இல்லை, அதனால பயங்கர ஹாப்பி ஆயிட்டாரு. அவர் வந்து நடுவில் வந்துட்டு அந்த உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இப்போ கம்பேக்லாம் கொடுத்து திரும்ப நான் சோனா ஃபோனில் பேசியிருக்கலாம். அதுவே எனக்கு மிகப்பெரிய ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு சதீஷனா அவ்வளோ சந்தோஷமாக பேசியிருந்தாரு. சதீஷனா நீங்கள் தொடர்ந்து நம்ம கூட வந்து பயணிங்க, நிறைய விஷயங்கள்லாம் அப்படியே வந்து பகிர்ந்துக்கலாம். ரெகுலராக கால் பண்ணுங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி கால் பண்ணதுக்கு. அதுக்கப்புறமா நம்ம தாதகா பாட்டியிலேருந்து ருக்மணி பாட்டி கால் பண்ணி அவங்க லைஃப்பில் அவங்களுக்கு தாமதமாக கிடைச்ச பொக்கிஷம் என்ன அப்படின்றத அவங்களுமே அவ்வளோ அழகாக சூப்பராக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி அவங்க கணவர் இருக்காங்களா, ருக்மணி பாட்டியோட கணவர், அவர் வந்து ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, பாட்டிக்கு தெரியாமல் சொல்லாமலே வந்துட்டு 4 பவுன் நகையை போய் வாங்கிட்டு வந்துட்டாராம். வாங்கிட்டு வந்துட்டு பாட்டிக்கு அடுத்த நாள் வந்து சர்ப்ரைஸாக கொடுத்துருக்கிறாரு. ஸோ அந்த 4 பவுன் நகை தான் என் லைஃப்பில்

கிடைச்சா எனக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். ஏன்னா அப்படின்னா என் கணவர் எனக்கு சொல்லாமல் சர்ப்ரைஸாக வாங்கி கொடுத்தது அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணி ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போது நம்ம லைஃப்பில் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க இந்த மாதிரியான கிஃப்ட்லாம் நமக்கு சர்ப்ரைஸாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்கல்ல, அதோட ஃபீல்லாம் வந்துட்டு நம்ம சொல்லவே முடியாது, எக்ஸ்பிரஸ் பண்ணவே வந்து முடியாது, அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக சூப்பராக வந்து இருக்கும். ஸோ நம்ம பாட்டியுமே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம சதீசன் சொன்ன மாதிரி, நம்ம பாட்டி சொன்ன மாதிரி, ருக்மணி பாட்டி சொன்ன மாதிரி, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச அந்த தாமதமான ஒரு பொக்கிஷம் என்ன அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல என்ன அப்படின்னா, சேலத்தில் இன்றைக்கி இந்த மூணு யங்ஸ்டர்ஸ் செம்ம பேசு பொருளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க யார், அவங்க அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது ஓமலூர் இருக்குல்ல, சேலம் ஓமலூர் பகுதியை சேர்ந்த ஒரு மூணு யங்ஸ்டர்ஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 21 கிலோமீட்டரே சிலம்பம் சுற்றிக்கிட்டே அவங்க அப்படியே நடந்துட்டு வந்துட்டு இருந்துருக்காங்க. எதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்த போதை பழக்கம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபுல்லாக வந்து டவுன் ஆகணும், தமிழ்நாடு வந்து போதை இல்லாத மாநிலமாக இருக்கணும் அப்படின்றத ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 21 கிலோமீட்டர் அப்படியே நடந்துக்கிட்டே சிலம்பம் சுற்றிக்கிட்டே வந்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு வீடியோ இன்றைக்கி சமூக வலைதளங்களில் செம்ம பேசு பொருளாக இருக்குது, இந்த மூணு பேரோட இந்த ஒரு வீடியோ. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியெலாம் நிறைய பேசலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவு தானே, தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு, இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துல தான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பசுமையை காப்போம், வாழ்வை வளப்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8. சோனா எஃப்எம் 107.8
2: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: நானும் எத்தனையோ விதமான டொனேஷன்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இப்படி ஒரு டொனேஷனை கேள்விப்பட்டதும் இல்லை, இதுக்கு மேலே கேள்விப்படணும் அப்படின்னு சொல்லிட்டும் தெரில. ஸோ சமூக வலைத்தளங்களில் அந்த ஒரு விஷயம் செம்ம பேச பொருளாக இருக்குது, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு செம்ம பேச பொருளாக இருக்குது. ஆமாம், எப்படி நீங்கள் இப்போலாம் யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பார்க்கில் ஒரு போலார் பியர், அதாவது பனிக்கரடின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு போலார் பியர் என்ன பண்ணியிருக்கு, ரொம்ப சிக்காக வந்து இருந்திருக்கு, உடம்பு முடியாமல். ஸோ அதை பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு ரெகுலரான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் தேத்தி வச்சுருந்துருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு பனிக்கரடிக்கு, அதாவது அந்த ஒரு போலார் பியருக்கு ஏதாவது தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த விவசாயிகள்லாம் சேர்ந்து பூசணிக்காவை தானமாக கொடுத்துருக்காங்க. என்னங்க இதெல்லாம் காமன் தானே, சாதாரண விஷயம் தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். இதில் தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டே இருக்கு. அந்த விவசாயிகள்லாம் எவ்வளோ பெரிய பூசணிக்காய் தெரியுமா தந்தாங்க? கிட்டத்தட்ட 667 கிலோ இருக்கிற ஒரு பூசணிக்காவை தானமாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஹைப்ரிடாக ஸ்பெஷலாக வந்து தோட்டத்துலலாம் வளர்த்துவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிற ஒரு பூசணிக்காவை அந்த கரடி குட்டிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுவுமே வந்துட்டு என்னது இவ்வளோ பெரிய பூசணிக்காவா அப்படின்னு சொல்லிட்டு அது கூட ஜாலியாக விளையாண்டுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தது. ஸோ அந்த ஒரு வீடியோ அப்படின்றது சமூக வலைத்தளங்களில் இன்றைக்கி சமம் பேச பொருளாக இருக்குது. ஸோ இதுக்கு கீழேயே இன்னொரு விஷயம் அமெரிக்கா சார்ந்தது, இன்னொரு விஷயம் சம ட்ரெண்டிங்கில் இருந்தது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டலாமா? இப்போ நம்ம ஊர்ல நிறைய பேர்லாம் வந்து ஒரு வார்த்தையை வந்து சொல்லுவாங்க, நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா, நீ அவசரப்படாத, பொறுமையா இரு, பொறுத்தார் பூமி அழுவார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான விஷயங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்க அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஸோ இங்க கூட ஒரு கப்புள்ஸ் வந்து 30 வருஷமா வெயிட் பண்ணிருக்காங்க. 30 வருஷமா வெயிட் பண்ணதுக்கு ஒரு செம்ம சான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்கள்ல செம்ம ட்ரெண்டிங்ல இருக்கு, யாருக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். என்னன்னா, அமெரிக்கா டெக்சஸ் இருக்குல்ல, டெக்சஸ் மாகாணத்துல ஒரு கப்புள், அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, 30 வருஷமா ஒரு நாள் கூட விடாம டெய்லி லாட்டரி சீட்லாம் வாங்கி வாங்கி ஏதாவது நமக்கு பிரைஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு 30 வருஷமா ஒரு லாட்டரி சீட் கூட அவங்க வின் பண்ணல. ஆனா இப்ப பாருங்க, 30 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டா அவங்களுக்கு ஒரு லாட்டரி சீட் வந்து காசு விழுந்திருக்கு. எவ்வளவு தெரியுமா காசு விழுந்திருக்கு? 41 மில்லியன் டாலர், அதாவது இந்திய மதிப்புல 390 கோடி பரிசா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. வாவ், வாட் எ மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்கள்ல சமபேச பொருளா இருக்கு. ஸோ இதை வச்சுதான் சொல்லியிருக்காங்க போல, பொறுத்தார் பூமி ஆழ்வார். ஸோ நானுமே ஒரு சில விஷயங்கள்ல பொறுமையா இருக்கேன், எனக்கும் இந்த மாதிரி லக்குலாம் அடிதா இல்லையா அப்படின்றத நானுமே வெயிட் பண்ணி பாக்குறேன். ஸோ உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பொறுத்திருந்து கிடைச்ச ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்க. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நிறைய பேசலாம். அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்,
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030366633300.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்று சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் டாக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஏய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8
5: இது வாலிப வயசு.
6: என்ன இது வாலிப வயசு?
7: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். நாம் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் சோஷியல் மீடியாவில் நடந்த ட்ரெண்டிங்கான வரலான விஷயங்கள்லாம் பேசணும். இப்போது இதை தாண்டி நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டர் இருக்கிறாரு. யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சேலம் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டுருக்கேன். நம்ம கோவிந்த் ப்ரோ தாங்க நம்ம கூட இன்றைக்கி இணைஞ்சிருக்கிறாரு. இவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்க போகுது. ஸோ இவரோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாமா? கோவிந்த் ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கோம். நிறைய சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ் இப்போ நம்ம வந்து பார்க்க முடியுது உள்ளே வரது. அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளாட்ஃபார்ம், இதில் என்னோட ஸ்கில்ஸை நான் டெவலப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற நோக்கத்தில் நிறைய பேர் என்ன பண்ணிட்டுருக்காங்க, ஃபுல் டைமாக ஒரு நல்ல வேலையில் இருப்பாங்க, ஆனால் அந்த ஜாப்லாம் குவிட் பண்ணிவிட்டு ஃபுல் டைமாக இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லாம் நான் இறங்கி என்னோட ஸ்கில்ஸை வந்து காட்டுறேன், நான் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாங்களே. ஸோ அந்த மாதிரிலாம் வரலாமா வேணாமா ஸ்டார்டிங் ஸ்டேஜில்? இல்லை,
8: அப்படி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு கொஞ்ச நாளே வந்து இதாகாது போல, நம்ம வந்து ஜாபுக்கு போயிடலாம்னு போயிடும். நீங்க இதையும் விட்டுருவீங்க, அதுவும் அந்த மாதிரி அந்த மாதிரி ஆயிடும். ஏன்னா இருக்கும் எல்லாத்துக்கும், ஏன்னா ப்ரெஷர் இப்போ மென்ஸ் லைஃப் அப்படிதானே, இப்போ ஒரு ஏஜுக்கு மேல போனா சம்பாதிக்கணும், எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ்.
7: கண்டிப்பா,
8: அதனால கொஞ்ச நாள் போனா ப்ரெஷர் 4 பக்கம் இருந்து ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க வந்து விட்டுருவீங்க. அப்புறம் எவ்வளவு பேஷனட்டா நீங்க ஸ்டார்ட் பண்ணதையும் விட்டுருவீங்க. அது ஒரு 6 மந்த் போச்சுன்னா ஓகே ஆரம்பிச்சோம், அது போயிட்டு போய் போ நம்ம ஜாபை பார்க்கலாம், இதுக்கு போயிடுவீங்க, இது பக்கம் திரும்பவே மாட்டீங்க. திரும்ப நீங்க ஸ்கிராச்சில் ஆரம்பிக்கிறது இந்த ஃபெயிலியர் வந்து உங்களை திரும்பவும் ஸ்கிராச்சில் ஆரம்பிக்க விடாது.
7: ஓகே ஓகே, ஒருவே டம்ப் பண்ணிடும்.
8: ஆமா, கண்டிப்பா பண்ணும்.
7: புரியுது புரியுது பிரதர். இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நீங்க ஃபுல் டைமா உங்களோட ஜாப்லாம் விட்டுட்டு சோஷியல் மீடியாக்குள்ள வந்து இறங்கினீங்க அப்படின்னா, கண்டிப்பா எதுல ஸ்ட்ரகிள் ஆவீங்களோ இல்லையோ இந்த ஏர்னிங்ஸ்ல கண்டிப்பா ஸ்ட்ரகிள் ஆவீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்குன்னு ஃபேமிலி இருக்கும், ஃபேமிலிக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு சில கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதில் ஃபில்ஃபில் பண்ணிட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் சோஷியல் மீடியாவில் அமௌண்ட் வந்து நீங்க அமௌண்ட் வந்துட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. சப்போஸ் ஒருவேளை உங்களால் அமௌண்ட் வந்து கொடுக்க முடியல, உங்களுக்கான நீட் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியல அப்படின்னா அங்கே தான் ப்ராப்ளமே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நீங்கள் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு சோஷியல் மீடியாக்குள்ளே ஃபுல் டைமாக வந்து வராதிங்க. ஸோ கண்டிப்பாக ஒர்க்லாம் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரமாவது ஃப்ரீ டைம் வந்து கிடைக்கும், அந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சாட்டர்டே சண்டேஸில் நிறைய பேருக்கு வந்து வீக் ஆஃப்லாம் வந்து கிடைக்கும், அந்த டைமை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்கோங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் சோஷியல் மீடியாலையும் சரி ஜாப்லேயும் சரி நம்மளால் கான்சன்ட்ரேட் வந்து பண்ண முடியும். எப்பயுமே நமக்குன்னு ஒரு பேக்கப் வந்து இருக்கணுங்க. பேக்கப் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சஸ்டெயின் வந்து பண்ண முடியும். இது போனுச்சுன்னா அது, அது போனுச்சுன்னா அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த பேக்கப்பையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம கோவிந்த் ப்ரோ கிட்ட நிறைய வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.
9: Let's gear up. Reporter dropping the dynamic track. Guess who is back? We'll make it bang it. No, I'll be back. Turn it up. Piss the lid. It's them on the beat. Bring him a heat.

அப்படியா அவங்க நம்பர் சொல்லுப்பா 7070708252 உடனே கால் பண்ணு.

0: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசினோம். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டுக்காக நம்ம கூட சோஷியல் மீடியா கிரியேட்டர் நம்ம கோவிந்த் ப்ரோ இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். கோவிந்த் ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்கள் லாஸ்ட்டாக பேசும்போது கூட வந்து சொல்லியிருந்தீங்க, இப்போ சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸாக இருக்கிறாங்க, ஃபேமிலி டிபார்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர்ஸ்லாம் வந்து இருக்கும், கண்டிப்பா எல்லா சைட்லேருந்து ப்ரெஷர்ஸ்லாம் வரும் அப்படின்ற மாதிரி இருந்து சொல்லியிருந்தீங்களே. ஸோ அந்த ஒரு ப்ரெஷர்ஸை நீங்கள் எப்படி பிரதர் ஹேண்டில் பண்ணுறீங்க?
1: இல்லை, நான் எதையுமே பெருசாக எடுத்துக்க மாட்டேன்,
0: தலைக்கு எடுத்துக்க மாட்டேன்.
1: ஜாலியாக இருந்துருவேன், ஜாலின்னு சொல்ல முடியாது. ஓகே, நம்ம ஓகே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கும் போது நம்ம நெக்ஸ்ட் என்ன தான் பார்க்கணும். ஒரு சின்ன சின்ன விஷயமா அதை பண்ணுவோம், அவ்வளோதான். நான் பெருசாக வா ஊன்னு அதெல்லாம் பண்ண மாட்டேன். இப்போ ஒரு நமக்கு ஒன்று வரல அப்படின்னா, இப்போ நம்ம இன்னைக்கு தான் அந்த ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நாளைக்கு வந்து வர வாய்ப்பு இருக்குல்ல, அதனால வந்து நாளைக்கான டே நல்லா இருக்கணும்னு நினைப்பேன்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக பிரதர், உங்ககிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நினைக்கிறேன். இதே மாதிரி தாங்க சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கு நிறைய இடத்துலேருந்து நிறைய டம்ப் வரும், நிறைய ப்ரெஷர்ஸ்லாம் வந்து வரும், அதெல்லாம் பார்த்து சேஃபாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரெஷரை வந்துட்டு உங்களோட தலைக்குள்ளே போட்டுக்கிட்டீங்க, உங்களோட மைண்டில் ஏற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் வந்து ஃப்ரீடமாக வந்து பண்ண முடியாது. இந்த ஒரு சோஷியல் மீடியா ஜேர்னி அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் கிரியேட்டிவிட்டி பேஸ்டான ஒரு ஜாப். ஸோ இதில் உங்களோட கிரியேட்டிவிட்டி காட்டணும் அப்படின்னா உங்களோட ப்ரெஷரை என்றைக்குமே நீங்கள் தலையில் வந்து போட்டுக்காதீங்க பிரதர். அதே மாதிரி இப்போது எல்லா டைம்லையும் நம்ம மோட்டிவேட்டடாக இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு தெரில, எப்போயாவது ஒரு சில டைம் டம்ப் ஆகி டிமோட்டிவேட்டடாக வந்து இருப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் எல்லாருக்கும் ஒரு சில பர்சன்ஸ் வந்துட்டு செம்ம மோட்டிவேட்டடாக இருப்பாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு யார் பிரதர் இருக்கா?
1: சில பேர் இருக்காங்க, பர்டிகுலராக ஒருத்தர்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி எம்எஸ் டோனி எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இப்போ இருக்க கிச்சுக்கெல்லாம் நிறைய பேர் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அந்த ரீல்ஸில் வரதுனால எவ்வளோ ப்ரெஷரான சுச்சுவேஷன் இருந்தாலும் ஒரு காம் கூல்
0: கூல் கேப்டன் கூல்
1: அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி விஜய் எவ்வளோ ப்ராப்ளம்
0: கண்டிப்பாக
1: இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணி அவ்வளோ பெரிய இதை விட்டுட்டு எவ்வளோ நெகட்டிவிட்டி இருந்தாலும் கூலாக காமாக எனக்கு இது போயிட்டே இருக்கேன்,
0: போயிட்டே
1: இருக்கேன். அதுக்கு திரும்பி ஒரு ரியாக்ட் கொடுத்தீங்கன்னா அது பிரச்சனை, அங்கே வெடிக்கும் இங்கே வெடிக்கும், ப்ராப்ளம் எவ்வளோ வரும். போயிட்டே இருக்கனால அது பாட்டுக்கு பேசி பேசி சலிச்சு போயிடுறாங்க, அது ஓகே தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க.
0: சூப்பர் சூப்பர் ப்ரோ. இப்போ நம்ம கோவிந்த் ப்ரோ சொன்ன மாதிரி எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு சில பர்சன்ஸை பார்த்தாலே வந்துட்டு செம்ம மோட்டிவேட்டடாக இருப்பாங்க. ஸோ எல்லா டைம்லையுமே நம்ம மோட்டிவேட்டடாக இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய டவுட்டுங்க. அந்த மாதிரி டிமோட்டிவேட்டடாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மோட்டிவேஷன் தரக்கூடிய ஒரு சில பீப்புள்ஸோட ஸ்பீச்சை வந்து கேளுங்க, அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எப்பயுமே உங்களைய மோட்டிவேட்டடாக வந்து வச்சுக்கோங்க, டிமோட்டிவேட்டடாக என்றைக்குமே வந்திருக்காதீங்க. அது இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு சுத்தமாக வந்து செட் ஆகாது. இந்த பிளாட்ஃபார்ம்னு இல்லை, எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லையுமே டிமோட்டிவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாதுங்க. எப்பயுமே நீங்கள் உங்களைய மோட்டிவேட்டடாக வச்சுக்கோங்க. இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும், அதெல்லாம் தாண்டி சோஷியல் மீடியா கிரியேட்டரான நம்ம கோவிந்த் ப்ரோவுமே அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இங்கேருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடா பாபே சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேறு ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களையும் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடா பாபே சொல்லிட்டு கிளம்புறேன். இந்த வீக்கெண்டை செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்
1: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
2: சோனா எஃப்எம் வானொலியின் கதை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்காக ஆதவனின் கருப்பை என்ற சிறுகதையோடு நான் வந்திருக்கிறேன். கேசவனுக்கு இன்னைக்கு லீவு தான், ஞாயிற்றுக்கிழமை. வீடு ஒன்று பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு வெளியில் போனான். வீடு மாற்றி ஆகணும் அப்படின்னு அந்த வீட்டுக்காரர் சொல்லிட்டார். உங்கள் வாடகைக்கு குடியிருக்கிற அந்த வீட்டு ஓனர் ஏதோ அவங்க மருமகன் வெளியூர்லேருந்து வர மாதிரியும் வந்தால் இதில் தான் தங்க வேண்டி இருக்குங்கிற மாதிரியும், அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் காலி பண்ணிக்கங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டார். சரி, இவர் இதுக்காக லீவெலாம் போட முடியாது, இந்த ஞாயிற்றுக்கிழமையில் போயிட்டு தெரிஞ்ச ஆளுங்க மூலமாக இங்கே வீடு இருக்குது அது மாதிரி விசாரித்து அப்படி இன்றைக்கி ஒரு வீடு பார்க்க தான் போயிட்டு வந்தார். வந்து வீட்டுக்கு நுழையிறதுக்கு முன்னாடி வாசலில் பார்த்தா அவரோட குழந்தை வெளியில் உட்காந்து மண் அள்ளி சாப்பிட்டுட்டுதான் வாயில் போட்டுக்கிட்டு. ஒரே கோபம் கேசவனுக்கு, வேகமாக வந்து குழந்தையை தூக்கி நாலு சாத்து சாத்தி வாயில் இருக்கிற மண்ணெல்லாம் விரல் விட்டு நோண்டி எடுத்துக்கிட்டு இருந்தான். குழந்தை அலற சத்தம் கேட்டு அவங்க மனைவி ஓடி வந்தான். நான் கொஞ்சம் வேலையில் கவனமாக இருந்துட்டேன், இந்த பையன் வெளியில் ஓடி வந்துட்டான் அப்படின்னு சமாதானம் சொன்னான் அவங்க மனைவி. கதவை மூடி வச்சா என்ன, கதவை மூடி வச்சுட்டு வேலை பார்க்கக்கூடாதா அப்படின்னு எரிச்சலாக கேட்டான். கதவை நான் மூடி தான் வைக்கிறேன், திறந்து விடுறவங்கள போய் கேளுங்க அப்படின்னு அவங்க மனைவி சொன்னாங்க. திறந்து விடுறவங்கன்னு அவங்க குறிப்பிட்டது அவங்க அம்மாவை, கேசவனோட அம்மா. அவங்க கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கணும், எதையும் மூடி வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி, வயசானவங்க எல்லாம் காத்தோட்டமாக இருக்கணும்னு திறந்து வச்சிடறது. சரி, இப்போ இதுக்காக அம்மா போய் திட்ட முடியுமா அப்படின்னு அப்படியே கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு உள்ளே போனான். போயிட்டு முகமெல்லாம் கழுவிட்டு வெளியில் வரும்போது அவங்க அம்மா வந்தாங்க. அவங்க வழக்கமாக அந்த முருங்கை மரம், பக்கத்தில் இருக்கிற மல்லிகைப்பூச்செடி, அதுக்கிட்ட தான் உட்காந்துட்டு இருக்கிறது அதிக நேரம்.

என் பேர் ராஜமாணிக்கம், ஊர் வல்லூர் சுரமங்கலம், சேலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
1: வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் கே கர்லின் எபி. நான் ஜெர்னஸ் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ன்ற ஆர்கனைசேஷனை வந்து நான் பாஸ்ட் 25 இயர்ஸாக சேலத்தை மையமாக கொண்டு நான் நடத்தி கொண்டு வருகின்றேன். இப்போ ஜெர்னஸ் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொன்னேன் தானே, ஸ்கில் ட்ரைனிங்ல வந்து நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்ல வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் TNSDC மூலமா அவங்க நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒரு ட்ரைனிங் பார்ட்னர் TPI எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலமாக படித்த படிக்காத பெண்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். TNSDC ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு DSR, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து குவாலிபிகேஷன் மினிமம் 10th ஸ்டாண்டர்ட், 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதும். அவங்களுக்கு ஒரு பொருளை வந்து எப்படி நம்ம வந்து இன்னொரு இடத்துல நம்ம சேல்ஸ் பண்றோம், அது எப்படி டெக்னிக்கலா நம்ம பேசுறோம், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கும் இங்கிலீஷ்ல எப்படி நம்ம நல்லா பேசுறோம், ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் அதுலயும் பேசிக்கா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்து தெரியப்படுத்துறோம். சில இடத்துல பாருங்களேன், பணம் கொடுத்து படிக்க முடியாது, அவங்களுக்குலாம் இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க காசை வந்து ஃப்ரீயாவே கொடுத்து படிக்க வச்சு, அது மட்டும் இல்லாமல் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் சொல்லி ஸ்டைஃபன் தராங்க. பர் டேக்கு 100 ரூபீஸ் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டைஃபன் தராங்க. இப்ப DSR வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னா, அதுல வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வருது, பேசிக்கா ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் வருது, சேல்ஸ் மாடல் வருது, அதுல ஃபயர் அண்ட் சேஃப்டி ஹெல்த் டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்துட்டு, லாஸ்ட் இன்டர்வியூ ஸ்கில்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், க்ரூமிங், கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்ச உடனே ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிபிகேட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன் கேஸ் அவங்க நிறைய படிச்சிருந்தாங்கன்னா அடிஷனல் குவாலிபிகேஷன் என்ன பண்ணிக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த சர்டிபிகேட்ல வந்து கவர்மெண்ட் முத்திரை போட்ட சர்டிபிகேட், அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிபிகேட்டை வச்சு நம்ம டிக்ல போய் நம்ம லோனும் வாங்கிக்கலாம். லோன் வந்து நமக்கு என்ன தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அந்த தொழில் கேத்த மாதிரி லோன்ஸ் வந்து 1,50,000 அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அதுல சப்சிடியும் இருக்கு, சப்சிடி வந்து 30% நம்ம கட்டவே வேணாம். அந்த மாதிரி வந்து இவ்வளவு சலுகைகள் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுத்து இந்த சலுகையும் கொடுக்கறாங்க. இதனுடைய டியூரேஷன் வந்து உங்களுக்கு 470 hours, 45 days வரும். அந்த 470 hours முடிக்கிறதுக்குள்ளார அவங்களுடைய ஸ்கில்லே வேற மாதிரி போயிடும். அவங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் கொடுத்து மைக்க கொடுத்து பேச சொல்லி, அது இல்லாம பிரசன்டேஷன் PPT எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பண்ணி கொடுத்து, அவங்க வந்து ப்ரொஜெக்டர்ல வந்து PPT ல வந்து பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி போடுவாங்க. அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுவாங்க. அதே மாதிரி முடிச்ச உடனே நாங்களே வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஃபேர் வைக்கிறோம். அந்த ஜாப் ஃபேர்ல நிறைய கம்பெனிஸ் வராங்க, அவங்களுடைய திறமைகளை பார்த்து எந்தெந்த போஸ்டிங்கோ அதுக்கேத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்லயும் டை அப் பண்ணிருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட்ல ஜாப் ஃபேர் வரக்கப்ப எங்களுக்கு இந்த மாதிரி முடிச்ச கேண்டிடேட்ஸ் இருக்கான்றப்ப அவங்க அதுக்கேத்த மாதிரி கம்பெனிஸையோ ஆபீசஸையோ என வர வச்சு அந்த இடத்துல வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணி எடுத்துக்கிறாங்க. சோ இந்த வாய்ப்பை வந்து யாருமே நழுவ விடாதீர்கள், பயன்படுத்தி கொள்ளுங்க. இதை எத்தனை பேர் தான் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ஏன் இதை சோனா FM ல இருந்து சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை கேட்கறவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இதை வந்து என்ன செஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்கன்றதுக்காக தான் நாங்க இந்த அளவுக்கு சோனா FM ல வந்து உங்களுக்கு வந்து நாங்க தெரியப்படுத்துறோம்.
0: சோனா FM 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
2: சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: அந்த நேரத்துல அந்த குழந்தைய பாத்துக்கலாம் அப்படிங்கறது மருமகளோட குற்றச்சாட்டு. பாத்துக்கிட்ட என்ன, அந்த செடியோடையும் மரத்தோடையும் பேசிட்டு இருக்கிறதுக்கு குழந்தையோட பேசிட்டு இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவ அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்ணுவா தன்னுடைய கணவன் கிட்ட. அவன் என்ன சொல்ல முடியும்? அது ஒரு விதத்தில் மனைவி சொல்கிறது நியாயந்தானோ அப்படின்னு படும். ஏன்னா வீட்டில் குழந்தை இருக்கும்போது குழந்தை மேலே தானே கவனம் அதிகமாக இருக்கணும். அதை விட்டுட்டு இப்போ செடி கொடிக்கிட்ட பேசிக்கிட்டு அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அவங்க பூஜை அதிகமாக பண்ணுறது. வீட்டில் ஒரு பூஜை ரூம் தனியாக இருக்கும், அதுக்கு சாமி படமெல்லாம் நிறைய இருக்கும். அதில் இந்த பூஜை பண்ணுறதுக்கு அதிக நேரம் செலவு பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க வயது ஒத்த பெண்மணிகள் இவங்க பூஜைக்கு வீட்டுக்கு வருவாங்க. எல்லோரும் உட்காந்து கூட்டு பூஜை மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் இப்படி நேரம் ஒதுக்கிறதுனால இந்த பேரன் மேலே கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருக்கிறத மனைவி அடிக்கடி சுற்றி காட்டுறது வழக்கம்தான். அது ஒரு வருத்தமும் கூட கேசவனுக்கு. ஏன் அம்மா இப்படி இருக்கணும், குழந்தைய பார்த்துக்கலாமில்ல, அவ ஒத்தையா என்ன பண்ணுவா, சோறாக்குவாளா, துணி துவைப்பாளா, எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு குழந்தையும் பார்த்துக்கணும், என் அம்மா சும்மா தானே இருக்காங்க, அந்த குழந்தையும் பார்த்துக்கிட்டா என்னங்கிற மாதிரி ஒரு சலிப்பு அவனுக்கு உண்டு. இவன் முகம் கழுவிட்டு வர அதே நேரத்தில் அவங்க அம்மா அம்மா வெளியில் கொல்லைப்புறத்துலேருந்து உள்ளே வந்தாங்க. இது என்னடா ஆச்சு, காயா பழமா அப்படின்னாங்க. பழம்னா பழம்தான், காயின்னா காய் தான் அப்படின்னா. என்னடா சொல்கிற, ஏதாவது ஒன்று சொல்லு அப்படின்னாங்க. இல்லை வீடு இருக்கு ஆனால் உனக்கு பிடிக்காதே அப்படின்னா கேட்டேன். ஏன், என்ன என்ன? அது மாடி வீடாக இருக்கு, மாடி வீடு உனக்கு பிடிக்காது, உனக்கு கீழே இருக்கணும், சுற்றியும் மரம் இருக்கணும், அப்புறம் வாழைய இலை நினச்சா இருக்கணும், அது மாதிரி வேணும் உண்டு. அப்புறம் பசுமாடு காகம்லாம் கூப்பிட்ட நேரத்துக்கு வரணும் பூஜைக்கு. அதெல்லாம் கீழ் வீடாக இருந்தால் தானே சாத்தியம், மேல்மாடியாக இருந்தால் நீ என்ன பண்ணுவேன். அது இல்லாமல் உன்னை பூஜைக்கு வரக்கூடிய பாட்டிமாரெல்லாம் எங்கே அந்த படிக்கட்டு ஏற போகிறாங்க, அதனால் உனக்கு சௌரியப்படாதுன்னு நான் வந்துட்டேன். வீடு வேணான்னு சொல்லலை, வேணும்னு சொல்லலை, போயிட்டு யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்ட்டு வந்துட்டேன் அப்படின்னு கேசவன் சொன்னான். ஏதோ கேசவனுடைய பேச்சில் கொஞ்சம் சலிப்பு இருக்கிறது அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு. சரி, நம்ம விரும்பினா அந்த வீட்டை அவன் வாடகைக்கு போவான் போல, நம்மளால் தடைப்படுற மாதிரி அவன் பேசுகிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவ் தானே? தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு. இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பசுமை பாதுகாப்பே உலகின் அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: அப்புறம் அவன் மேலும் என்ன சொன்னான்னா, கேசவன், மேல் மாடினா குழந்தை வந்து மண்ணு திங்காது, கீழே இறங்கி வராது, அது அங்கேயே இருந்துக்கும். இங்கே இருக்கிறதுனாலதான் மண்ணெல்லாம் சாப்பிடுது. குழந்தைக்குன்னு பார்த்தா மேல் மாடி தான் பரவாயில்ல. அப்புறம் உனக்கு இது சரி வராது, நம்ம என்ன பண்ணலாம், அதனால் பார்ப்போம், வேறு வீடு பார்ப்போம் அப்படின்னு அவன் சொன்னது அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் வருத்தம். நம்மளால தான் இவனுடைய சௌரியமெல்லாம் கெடுற மாதிரி பேசுகிறானே அப்படின்ட்டு. பெரும்பாலும் கேசவன் இப்படி ஏதாவது எரிச்சலாம் அல்லது கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் பேசுனான்னா அந்த அம்மா அமைதியாக தான் இருந்துருவாங்க, ஒன்றும் அதுக்கு பதில் சொல்கிறது இல்லை, உடனே அவங்க மனசில் உள்ளது சொல்கிறதும் இல்லை, பொறுமையாக இருந்துருவாங்க. அப்புறம் ஒரு ரெண்டு ஒரு நாள் கழித்து அவங்க மனைவி கிட்ட சொல்லுவாங்க, ஏன் இப்படி கோவப்படுறானோ, இதை பண்ண சொல்லு, அதை பண்ண சொல்லு, நான் ஒன்றும் பிரச்சனை பண்ணல, என்னால் எதுவும் கெட்டு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு தகவல் சொல்லிவிடுவாங்க. அது கேசவனுக்கு போகும், இது வழக்கம். அவங்க உடனே சொல்கிறதுல நேரடியாக அவன் வருத்தத்தில்

விஷயங்களுக்கு போய் நேரடியா விளக்கமும் சொல்றதும் இல்ல, பொறுமையா இருந்துருவாங்க. அப்படிதான் இந்த முறையும் ஒன்னும் சொல்லல. சரி, தன் மீது இத்தனை குற்றச்சாட்டுகள் வைக்கிற மாதிரி பேசுறான், தன்னாலதான் கெடுதுங்கிற மாதிரி பேசுறான் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டாங்களா என்னவோ பொறுமையா போயிட்டாங்க. அவனுக்கும் கொஞ்சம் வருத்தம் தான், கொஞ்சம் சுருக்கிட்ட ஏதாவது பேசிட்டோமோ அம்மா கிட்ட அப்படின்னு. சரி, இந்த அம்மாவையும் மனைவியும் நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ரெண்டு பேரும் ரெண்டு உலகத்தில் இருக்கிறவங்க. ஒரு மனைவிங்கிறத ரொம்ப வேலை பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு இருக்கிற ஆள், அம்மா வந்து எதையும் கண்டுக்காம பூஜை புனஸ்காரம் அப்படின்னு இருக்கிற ஆள். ஸோ ரெண்டு பேர்த்தையும் சரி பண்ணி ரெண்டு பேர் மனசும் ஒன்று பண்ணி கொண்டு போக முடியாது. ஆனால் ரெண்டு பேர்த்துக்கும் நல்லவனா போறதுங்கிறதுல பெரிய போராட்டம் இருக்கு கேசவனுக்கு. அம்மாவுக்கு நல்லது பண்ணலான்னு நினைக்கும் போது மனைவி குறைபட்டுக்கிறது, அட்ஜஸ்ட் பண்ணி போ அப்படின்னு கேசவன் சொல்லுவான். ஆமாம், நீங்களும் குறையில்லாத ஆள், உங்கள் அம்மாவும் குறையில்லாத ஆள், உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும். என்கிட்ட குறையே இருக்கக்கூடாது, உங்கள் குறையெல்லாம் நான் பொறுத்துக்கணும், என்ன பண்ணீங்களாலும் நான் பொறுத்துக்கணும், நீங்கள் பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சாலும் நான் ஒன்றும் சொல்லக்கூடாது. இப்போ உங்கள் அம்மா வந்து இப்படி இருக்கலாம் அப்படின்னு நான் நினைப்பேன், ஆனால் சொல்லக்கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்.
4: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: நீங்க வெளியில போயிட்டு வரீங்க, பிடிக்கிறீங்க, நீங்க இப்படி வந்தா பரவாயில்லன்னு நினைப்பேன். ஆனா சொல்லக்கூடாது, ஏன்னா நான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி, ஆனா எனக்காக அட்ஜஸ்ட் பண்றதுக்கு யாரும் கிடையாது. நான் மட்டும் எல்லாத்திலையும் பொறுத்து தான் போகணும், சகிச்சுக்கணும். ஆனா என்னுடைய கஷ்டங்கள்னு இருக்கிறத யாருக்கும் சொல்லக்கூட கூடாது, ஏன்னா அப்படி சொல்லிட்டா என்னுடைய குணம் வந்து கெட்ட குணம் அப்படின்னு ஆயிடும் அப்படின்னு அது பேச ஆரம்பிச்சிருச்சு அந்த மனைவி. அவனோட மனைவி இவனுக்கு ஒரே வருத்தம், என்னடா இது, அம்மாவையும் சொல்லி இப்படி இருன்னு சொல்ல முடியல, மனைவிக்கும் சமாதானம் சொல்ல முடியல, என்ன வாழ்க்கையோ போ அப்படின்ட்டு போயிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் இருந்துச்சு, காலையில் படிக்க டைம் இல்லைன்ட்டு அதை எடுத்துக்கிட்டு உள்ள போயாச்சு. இது படித்து பார்த்தாரு கேசவன். படிச்சுட்டு இருக்கும்போது குழந்தை ஓடி வந்தான் அப்பா அப்படின்ட்டு. அப்புறம் பேப்பரை தூக்கி வச்சுட்டு குழந்தைய எடுத்து கட்டில் மேலே போட்டுக்கிட்டு அதை கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அதோட விளையாட ஆரம்பித்தான். அப்புறம் அதுக்கு குதிரை மாதிரி சவாரி பண்ணான், யானை மாதிரி உட்கார சவாரி பண்ணான். அப்புறம் என்னமோ அலைச்சலாக இருந்ததுனால என்னமோ அப்படியே தூங்கி போயிட்டான். குழந்தை விளையாடிட்டு இருக்கவே அவன் தூங்கி போயிட்டான். முழிச்சு பார்த்தா இருட்டி போயிருந்தது, கடிகாரத்தை பார்த்தா ஒரு 8:30. அப்புறம் முழிச்சுட்டு அவங்க மனைவி வந்தா, முழிச்சிட்டிங்களா அப்படின்னு. ஆ, நான் எழுப்பாமலாம் இருந்தேன், 2 தடவை எழுப்பி பார்த்தேன், எழுந்திருக்கவே இல்லை. அப்புறம் உங்கள் அம்மா தான் சொன்னாங்க அவனை எழுப்ப வேணாம், அவன் அலைச்சல் பட்டு வந்திருக்கிறான், தூங்கட்டோ அப்படின்னாங்க. சரி, மாமியார் சொல்ல நான் தட்ட முடியுமா, அதனால் நான் எழுப்பலை அப்படின்னு சொன்னாங்க. சரி சரி, எங்கள் அம்மாவுக்கு என் மேலே தான் கோபமா என்ன? கோபமெல்லாம் ஒன்றும் இல்லை, அவனுக்கு வயசாகுது, அவனை தொந்தரவு பண்ணாத அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆ, நீ என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? அவருக்கு ஒன்றும் வயசாகலை, அவர் ஒரு சோம்பேறின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னான். சரி, பையன் எங்க அப்படின்னு கேட்டான். பையன் அம்மா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, இவர் 2 பேரும் தனியாக இருக்காங்க இல்லையா, அப்படி ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதில் அம்மா வந்து அடிக்கடி வயசாகி போச்சு, அவன் தொந்தரவு பண்ணாதன்னு சொல்கிறதையும், அதுக்கு இவங்க அந்த பொண்ணு மனைவி வந்து, இல்லை இல்லை வயசெல்லாம் ஒன்றும் ஆகலை, அவர் சுறுசுறுப்பாக தான் இருக்கார், சோம்பேறித்தனம் அதிகம் அப்படின்னு சொன்னதையும் அவங்ககிட்ட கேசவங்கிட்ட சொல்லிட்டு இருந்துச்சு. சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டான் கேசவன். சாப்பிட்டுட்டு அம்மாவை பற்றி தான் ரொம்ப யோசிக்கிறான், என்ன அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளால் பண்ணிக்க முடியலையே அப்படின்னு. அப்புறம் வாடகை வீட்டுக்கார் வேற ஃபோன் பண்ணிட்டாரு, எப்போ காலி பண்ண போகிறீங்க அப்படின்னு. நான் பண்ணிடுறேங்க, வீடு பார்த்துருக்குறேங்க, ஒன்றும் சரியாக அமையலைங்க, இது மாதிரி கீழ் வீடாக வேணும், அமைய மாட்டேங்குதுங்க அப்படின்னு. இல்லைங்க, எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் காலி பண்ணிக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லி இருந்தார். அது மனசில் ஓடிக்கிட்டு இருந்தது. யார் யாரையோ விசாரித்து பார்த்தாச்சு, கீழ் வீடு ஏதாவது இருக்கா, கொஞ்சம் தோட்டம் துறவோடு அப்படி ரோட்டோரமாக இருக்கா அப்படின்னு கேட்டு பார்த்தாச்சு. யார் காட்டுறதும் மாடி வீடாகவே தான் இருக்குது. இப்படி குழப்பம்தான், என்ன பண்ணுறது, வீட்டையும் காலி பண்ணி ஆகணும், சரியாக வீடு அமைய மாட்டேங்குது, வீடு விடுறேன்னு சொன்னது அந்த மாடி வீடு தான், அது ஒன்று தான் ரெடியாக இருக்குது, ஆனால் அம்மாவுக்கு செட் ஆகாது அப்படின்னு குழம்பி போயிருந்தாங்க. அப்புறம் கோயிலுக்கு போன அம்மா வந்தாச்சு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது. அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ், ஷக்கலக்க குட்டீஸ்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: வந்துட்டு வந்ததா என்னடா தூங்கி எந்திரிச்சாப்புல இருக்கு அப்படின்னாங்க. ஆமாம்மா தூங்கிட்டேன். சரி சரி, நான் போகும்போதே தூங்கிட்டு இருந்தேன், அப்புறம் பையனை நான் கூட்டி போயிட்டேன். சரி, அந்த வீடையே பார்த்துருக்கான் அப்படின்னாங்க. எந்த வீடு? இந்த மாடி வீடு தான். அது நீ ஏற மாட்டியே அப்படின்னு கேச சொன்னான். நான் ஏறிக்கிறேன்டா, நான் என்ன கீழே எடுக்க வரேன், இல்லை பூஜை நடத்துவேன், பாட்டிக்கெல்லாம் வருவேன், அதெல்லாம் கோயிலில் வச்சுக்கலாம், கோயிலில் கூட்டி போய் வச்சுக்கலாம், வீட்டில் தான் வைக்கணும்னு ஒன்றும் இல்லையே, பையன் மேலே பாதுகாப்பாக இருப்பான். நானும் தேவைன்னா இறங்குறேன், உனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையில்ல, படிக்கட்டு ஏறி இறங்குற தினமும் ஆஃபீஸ் போகணும் வரணும், எனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு நான் கேட்சவேன். சரி, உனக்கு ஆஃபீஸ் பக்கமாக பார்த்துக்க, உன் சவரி என்னமோ அதை பண்ணிக்க, நான் எல்லாத்துக்கும் சரி பண்ணி போய்க்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. அம்மாவோட இந்த அணுகுமுறை, இந்த பேச்செல்லாம் புதுசா இருக்கு. ஏன்னா ரொம்ப கராரா இருப்பாங்க. அவங்க துணி காய வைக்கிற கம்பி கூட தனியா இருக்கணும். அவங்க பாத்திரத்தை யாரும் தொடக்கூடாது. அந்த மாதிரி ஆளு. அவங்க யார் ட்ரெஸ்ஸையும் துவைக்க மாட்டாங்க, இவங்க ட்ரெஸ் யாரும் துவைக்க கூடாது. அப்படி தனிப்பட்டு வாழக்கூடிய ஆளு. அவங்க கணவர் இறந்ததுலேருந்து அப்படிதான், அதுக்கு முன்னையுமே அப்படிதான். சரி, கேசவனுக்கு ஒரு மனபாரம் குறைஞ்ச மாதிரி இருந்தது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமையே வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு காலி பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாமானம்லாம் ஏற்றிக்கிட்டு கொண்டு போய் மேலே படி ஏற்றி கொண்டு போகிறது தான் கஷ்டமாக இருந்தது. அந்த பீரோ, கட்டில், அது மாதிரி கனமான பொருளெல்லாம் இந்த படிக்கட்டு வழியாக ஏற்றுறதுங்கிறது ரொம்ப சிரமம்தான். அதுக்கு ரெண்டு ஆளுகளை கூட்டிகிட்டு போய் அப்படி இப்படின்னு கழிச்சு போய் உட்காந்தே போயிட்டான் கேசவன். முடியல அப்படின்னு உடனே வயசாகுது இல்லைடா அப்படின்னு அம்மா சொன்னாங்க. மனைவி, அவருக்கு என்ன வயசாகுது, வேலை செஞ்சால் பண்ண கழிச்சு போகிறது தான் அப்படின்னாங்க. கேசவனுக்கு அம்மாவோட அன்புங்கிறது எப்பவுமே அது அதுக்கு இணையாக ஒன்று சொல்ல முடியாது. நம்மளை பற்றியே நினச்சிட்டுருக்கிற ஒரு ஜீவன்னா அம்மா தான் அப்படின்ட்டு அப்படி கழிச்சு போயிருக்கிற நேரத்தில் அம்மா உட்காந்துருந்தாங்க. அப்படி போய் மடியில் படுத்துக்கலாமா அப்படின்னு மனசில், ஆனால் அப்படி வழக்கம் இல்லையே, அப்படியெல்லாம் படுத்து ரொம்ப நாள் ஆச்சு, சின்ன வயசில் அப்படி படுத்துருக்குமா என்னமோ, அதுக்கப்புறம் அதெல்லாம் இல்லை, இப்போ திடீர்னு எப்படி படுக்க முடியும், ஏன் படுத்தா என்ன அப்படின்னு மனசு கேட்குது. புதுசாக செய்யக்கூடாது இல்லை அப்படின்னு மனசு சொல்லுது. ஒருவேளை இப்படியெல்லாம் அந்த பாசத்தை காட்டிக்க முடியாத இருக்கிறதுனால தான் இப்படி கோபம் வருதா அம்மா மேலே, இல்லை அம்மா கூட நம்மக்கிட்ட பட்டும் படாமல் பேசுறதுக்கு காரணம் இப்படி மகன் முன்ன மாதிரி நம்மக்கிட்ட அனுசரணையா அல்லது ஒரு பக்கத்தில் கூட வந்து உட்காந்து பேசுறது இல்லைங்கிறதுனால கூட இருக்கலாமோ அப்படின்னு அவனுடைய சிந்தனை போச்சு. அம்மாவை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டான். அம்மாவுக்கு இணையா ஒன்று இருக்க முடியுமா அப்படின்னு நினச்சி பார்த்தான். இருக்க முடியாதுங்கிற பதில் தான் அவன் மனசு அவனுக்கு சொல்லிச்சு. இப்படியாக இந்த சிறுகதை நிறைவு பெறுகிறது. கருப்பை என்ற இந்த சிறுகதையின் மூலம் ஆதவன் நமக்கு சொல்ல வரும் செய்தி என்ன என்று பார்த்தால், மனைவியின் அன்புங்கிறது அது இணை சொல்ல முடியாது. மனைவியின் அன்புக்கு இணையாக ஒன்று சொல்ல முடியாது. தாயின் அன்புக்கு இணையாகவும் இன்னொன்று சொல்ல முடியாது. ரெண்டும் ரெண்டு விதமான முக்கியமான அன்புகள். அதில் மிஞ்சி நிற்கிறது தாய். தாயினுடைய அன்பை வந்து எதுக்கும் ஒப்பிட முடியாது அப்படிங்கிறது தாய்மையை தான் இங்கே உயர்த்தி காட்டியிருக்கிறதா நான் நினைக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: கேட்டல சக்கலக்க குட்டி.
1: அந்த பூனைக்குட்டி வந்து அவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக எப்பயுமே எந்த வேலையுமே செய்யாமல் எந்த சிரமமுமே படாமல் அந்த பூனைக்குட்டிக்கு சாப்பாடு ஈஸியாக கிடச்சிரும். ஏன்னா அவங்க வீட்டில் இருக்க அம்மா வந்து எப்படி எல்லாரையும் வந்து நல்லா பார்த்துக்குறாங்களோ அதே மாதிரி இந்த பூனைக்குட்டியுமே அவ்வளோ சூப்பராக பார்த்துப்பாங்க. அது வந்து எங்கேயுமே போக விட மாட்டாங்க. அவங்க அது பாட்டுக்கு அப்படியே இருக்கும். சாப்பாடும் அதுக்கு டைம் டைமுக்கு கொண்டுட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அம்மாவோட பையன் குமார் வந்து கேட்டான், அம்மா நம்ம பூனைக்குட்டி ஏமா வெளியில் போய் விளையாடக்கூட மாட்டேங்குது, அப்படியே படுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு. அதுக்கு அவங்க மம்மி சொன்னாங்க, பூனைக்குட்டி சோம்பேறித்தனமாக இருந்து பழகிடுச்சு குமார், அதனால தான் அது வெளியில் போகிறதுக்கு கூட விரும்ப மாட்டேங்குது, நானே ஈவினிங் வாக்கிங் கூப்பிட்டா கூட அது வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது குமார் ஒரு ஐடியா சொன்னான், அம்மா நீங்கள் வந்து சாப்பாடு அதுக்கு கொடுக்கறத ஸ்டாப் பண்ணுங்கள், எப்படியோ பசிச்சிச்சுன்னா எங்கேயாச்சும் போய் தேடி சாப்பாடு கிடைக்குதா அப்படின்னு பார்க்கும்ல, அப்போயாச்சும் வெளியில் போகுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பாடு கொடுக்கறத அவங்க அம்மா நிறுத்திட்டாங்க. அப்போ தான் அவங்க அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க, எப்பயுமே நம்ம எல்லாரையும் கைக்குள்ளேயே வச்சுருக்கணும், எல்லாரையும் அவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறது எல்லா நேரத்துலேயும் சரியாக இருக்காது, அவங்களுக்கான வேலையை அவங்க செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யோசித்து பூனையை ஒரு நாள் ஃபுல்லாக கண்டுக்கவே இல்லை. அதே மாதிரி பூனைக்குட்டிக்கு பசி எடுத்து அவங்க அம்மா கிட்ட

0: வந்து கேட்க ஆரம்பிச்சிச்சு. அண்ட் வெளியில் போய் தன்னோட சாப்பாடு எங்கே இருக்குது அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அதே போல் பூனைக்குட்டியும் எப்பயும் ஆக்டிவாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னென்னா, ரெண்டு அர்த்தம் இந்த கதைக்கு. ஃபஸ்ட்டு நம்ம சோம்பேறித்தனத்தை நம்மக்கிட்டேருந்து விலக்கி வைக்கணும். அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம், அதை எப்பயுமே நம்ம எடுத்துக்கவே கூடாது. அண்ட் இன்னொரு விஷயம், எல்லா நேரத்துலையும் எல்லாரையுமே நம்ம கவனிச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தவறான ஒரு விஷயம். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ வணக்கம், உங்க பேரு?
1: ஹாய், ஐ அம் ஆலிஸ் லீடியா.
0: ஆலிஸ், என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 8th A படிக்கிறேன்.
0: 8th A படிக்கிறீங்களா? சரி, இப்போ உங்களை 8th B தூக்கி போட்டுட்டாங்கன்னா?
1: 8th B சொல்லுவான்.
0: ஓஹோ, அப்ப 8th B போறதுக்கு ஆலிஸ் ரெடி தான் போல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுவீங்க தானே?
1: ஃப்ரெண்ட்ஸ் விட்டு இருந்தாலும் பக்கத்து கிளாஸ் தானே, போய் பார்த்துக்கலாம்.
0: பக்கத்து கிளாஸ் தானே, பார்த்துக்கலாம். சரி, அப்போ பக்கத்து கிளாஸில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா அவங்களுக்கு? அவங்க கூடலாம் போய் பேசுவீங்களா? எப்போ, எங்கே, எப்படி?
1: பார்த்துட்டு ஸ்டெப்ஸில் போகும்போது தான் நிறையா பார்ப்போம். பிரேக் அப்போ பார்த்துட்டு ஹாய் பைன்னு சொல்லும்போது மிஸ் சொல்லிட்டே போவாங்க. இப்போ எப்பயும் பேசு, கிளாஸ்லேயும் பேசுகிறீங்க, நடந்துட்டு போகும்போதும் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க.
0: இந்த ஒரு விஷயத்தில் இவ்வளோ சிக்கல் இருக்குது. கிளாஸ் டைமில் பேச முடியாது, இந்த பிரேக் டைமில் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா மிஸ் வந்து எப்பயுமே பேசிட்டே தான் இருப்பீங்க அப்படின்னு வேறு சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. சரி ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸ்டேட்யூண்டாக இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர் நீ கூட இப்போ பாட்டு வந்துட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வந்துருங்க.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்,
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030366633300.

மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம். பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும்

0: காற்று சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி. குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் பிருந்தா மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட நலன் பத்தியும் அந்த நலனை மேம்படுத்துறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே சின்ன குழந்தைங்களுக்கு, அதாவது கை குழந்தைங்களுக்கு இந்த தடுப்பூசி பட்டியல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை வந்து ரெகுலராக 3 மாதத்துக்கு ஒன்ஸ் இல்லை 9 மாதத்துக்கு ஒன்ஸ் 4 வயசுக்கு ஒன்ஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும் இந்த தடுப்பூசியை. ஸோ அது வந்து எவ்வளோ முக்கியம் மேம், ரெகுலராக தடுப்பூசி போடுறது குழந்தைங்களுக்கு எவ்வளோ முக்கியம் மேம்?
2: தடுப்பூசி வந்து குழந்தைங்களோட இறப்பு விகிதத்தை உலகத்திலே ரொம்ப குறைச்சிருக்கு. முன்னாடிலாம் வந்து பெரியம்மை அப்படின்னு ஒன்று இருந்தது, அந்த நோய் இப்போ இல்லவே இல்லை. அதுக்கு காரணம் வந்து தடுப்பூசி தான். போலியோன்னு ஒன்று இருந்தது, அதனால் நிறைய குழந்தைகள் ஊனமானாங்க. இப்போ போலியோ தடுப்பூசி போடுறனாலையும் போலியோ ட்ராப்ஸ் போடுறனாலையும் இப்போ அந்த நோயே இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி உயிர்கொல்லி நோய்களான டிப்தீரியா, டெட்டனஸ் அந்த மாதிரி நோய்கள், அதுக்கப்புறம் இப்போ ஹெப்படைட்டிஸ் பி, டைஃபாய்டு எல்லாத்துக்குமே தடுப்பூசி இருக்குது. நீங்கள் கேட்ட மாதிரி சளி காய்ச்சல் அடிக்கடி வருதுல, அதுக்குமே நம்ம தடுக்கிறதுக்கு இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் இருக்குது. ஸோ தடுப்பூசி போட்டால் மட்டும்தான் நம்ம சீரியஸான வியாதிகள்லேருந்து நம்ம குழந்தைங்க நம்ம காப்பாற்றலாம். அதனால் கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கு போட வேண்டிய நேரத்தில் சரியான தடுப்பூசியை சரியான டைமில் போட்டணும். இதுக்கு அரசும் வந்து எல்லா தடுப்பூசிகளும் இலவசமாக கொடுக்குறனால அரசு மருத்துவமனைகள்லேயே அவங்க போய் போட்டுக்கலாம்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தடுப்பூசி அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய நோய்களை தடுக்கிறதுக்கு இந்த தடுப்பூசி ரொம்பவே உதவியாக இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ இனிமே நம்மளுமே குழந்தைங்களுக்கு இன்னும் பெண்டிங் ஏதாவது தடுப்பூசி இருந்துச்சுன்னா அதை அந்த வயசில் கரெக்டாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க. அண்டு இந்த சம்மரை சமாளிக்கிறதுக்கு ஒரு குட்டி டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட உடம்பு பொதுவாகவே இந்த வெய்ய காலத்தில் கொஞ்சம் அதிகமாக ஹீட் ஆகிடும். ஸோ உடம்பு வந்து அதிக ஹீட்டை எதனால் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள் தான். நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகளை ஜீரணம் செய்யும் போது அந்த அதிகபட்சமான ஹீட் வந்து நம்ம உடம்புலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ எடுத்துக்கிற உணவே எளிமையாக ஜீரணாகிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்பு சூடு வந்து குறையறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயங்களை ஞாபகம் வச்சு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான 2 பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. பாட்டு கேட்டு வந்துருங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஆலிஸ் கூட பேசலாம்.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவு தானே, தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு, இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: வளங்களின் பாதுகாப்பு மனித முன்னேற்றத்தின் அவசியமான அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம ஆலிஸ் கூட தான் பேச போறோம். அதோட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம ஆலிஸ் கூட பேசிடலாமா? ஆலிஸ், இப்போ பி கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு யார் யாரெல்லாம் உங்க கிளாஸ்ல எடுத்து போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க.
4: ஜெய்ஸ்ரீ போட்டால் நல்லாயிருக்கும், ஜெய்ஸ்ரீ போட்டால் நல்லாயிருக்கும், வேறு யார், ஜெய்ஸ்ரீ, ஜோஷிகா போட்டால் நல்லாயிருக்கும், சபர்னா போட்டால் நல்லாயிருக்கும். இப்படி
3: இத்தனை பெரிய உங்கள் கிளாஸில் போட்டால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, சரி ஓகே. அப்படி இல்லைனா நீங்கள் இன்டர்வலில் போய் பேசிடுங்க, ஓகேவா? சரி, நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் வந்து இதாக பண்ணிகிட்ருக்கீங்களா?
4: எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எனக்கு வயலின் கற்றுக்கணும்னு ஆசை, எங்கள் அம்மா சேர்த்து விட்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க, இன்னும் சேரலை.
3: வயலின்? நீங்கள் வயலின்னு சொன்ன உடனே எனக்கே திடீர்னு ஷாக் ஆகிடுச்சு. பொதுவாக இந்த வயலின்லாம் யாருமே வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா, நீங்கள் எப்படி இந்த வயலின் வந்து சூஸ் பண்ணீங்க? எப்படி உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு?
4: வயலின் வந்து அதை ஃபீல் பண்ணி அவங்க வாசிப்பாங்க, அது மாதிரி இங்கே வச்சு அதை கண் மூடி ஃபீல் பண்ணி வாசிக்கிறதுனால அது பிடிக்கும்.
3: ஃபீல் பண்ணி வாசிக்கிறீங்க, என்ன ஸ்டாண்டர்ட், 8th தானே படிக்கிறீங்க, இந்த வயசில் ஃபீல் பண்ணி வாசிக்கணும், எவ்வளோ அழகாக சொல்கிறீங்க. சரி ஓகே, உங்களுக்கு எந்த மியூசிக் டைரக்டர் ரொம்ப பிடிக்கும்?
4: கே ஆர் ரஹ்மான்.

0: ஏஆர் ரகுமான் சார். சரி ஓகே, சரி நீங்கள் எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா இந்த வயலின்லாம் கற்றுக்கிட்டு ஏஆர் ரகுமான் சார் கூட மியூசிக் வந்து கம்போஸ் பண்ணணும் அப்படின்லாம்?
1: அவ்வளோலாம் பண்ணதில்லை, ஆனால் நாம் கற்றுக்கிட்டு நாம் நம்ம சோகமாக இருக்கும்போது ஹாப்பியாக இருக்கும்போது ஃபீலிங்ஸ் வந்து அதில் வாசிக்கணும்.
0: இந்த ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, ஹாப்பியாக இருக்கும் போது ஆகட்டும் இல்லை சேடாக இருக்கும் போது ஆகட்டும், இந்த ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து வயலின் கற்றுக்கிட்டு அதை வாசித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, உங்களுக்கு தமிழில் என்ன பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஃபேவரட் சாங் என்ன?
1: எல்லா சாங்ஸுமே பிடிக்கும், எந்த சாங் கேட்கணும்னா அப்போ ஒவ்வொரு மூடுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு சாங் பிடிக்கும்.
0: அது ஓகே. சரி, இப்போ நீங்கள் வந்து வயலின் கற்றுக்கிட்டு ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து நல்லா கற்றுக்கிட்டு எந்த பாட்டு வந்து வாசிக்கணும், அதாவது டியூன் போடணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க?
1: அப்படி ஒரு பாட்டு வருது அது.
0: ஆமாம் ஆமாம், இந்த இன்ஸ்டா ரீல்ஸில் வரும்ல, நான் கேட்டிருக்கேன். ஓகே, இந்த பாட்டு தான் நீங்கள் வந்து வாசிக்கணும்னு நினைக்கிறீங்களா? சூப்பர். சரி, இது என்ன லாங்குவேஜ்?
1: அது தெலுங்கா இந்தியா
0: என்ன? நீங்களே டவுட்டாக சொல்கிறீங்க. சரி ஓகே. சரி, இந்த தமிழ் சாங்ஸு அதெல்லாம் வந்து உங்களுக்கு பெருசாக ஈடுபாடு இல்லையா?
1: தமிழ் தெரியும், ஆனால் இதுவும் நிறைய பாட்டு இருக்குது, அதில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல,
0: என்ன செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியல, கன்ஃபியூஷன். சரி ஓகே ஓகே, புரியுது. நிறைய இருக்குது இதில் வந்து எது நான் ஃபேவரட்னு சொல்கிறது, இந்த பாட்டை சொன்னால் அந்த பாட்டு கோச்சுக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் பதறது தெரியுது. சரி ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஆலிஸ் கூட பேசலாம். ஸ்டேட்யூண்டாக இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி கூட. இப்போ பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.

0: ஏ கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அது

0: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: 9 7 8 7 0 107 8

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உலக வலசை பறவைகள் தினத்தை முன்னிட்டு மலையோரம் வீசும் காற்று சிறப்பு நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூடவே சிறப்பு விருந்தினர், பறவை ஆராய்ச்சியாளர் மற்றும் பறவை புகைப்பட கலைஞர் திரு பாரதிதாசன் அவர்களுமே இருக்காங்க. ஆனா இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்களை பேசியிருந்தோம்னா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியுமே நெருங்கிக்கிட்டே இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பறவையோட பாதுகாப்புல என்ன மாதிரி பங்கேற்கலாம்?
3: நம்ம பறவை ஆர்வலர்கள் வந்து பறவை வருமனே வந்து ஒரு புகைப்படம் எடுக்கிறதோட நின்று விடாம அவைகளுக்கு என்ன அச்சுறுத்தல், அவற்றை எப்படி மீட்பது, அதிலிருந்து எப்படி காப்பாற்றுறது, அந்த போன்ற இதுலேயும் நம்மளுடைய கவனப்படுத்தணும். நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் லைக்ஸ் வாங்கிறது மட்டுமே நம்மளுடைய நோக்கமாக இல்லாமல் அதுக்கு எப்படியெல்லாம் களமாடணும், இணைஞ்சு எப்படி செய்யணும், சில விஷயத்தை அரசோட கவனத்துக்கு எப்படி கொண்டு போகணும்னு யோசித்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய செயல்பாடு இருந்தால் பறவைகள் பாதுகாப்புக்கு வந்து மிக ஒரு உந்து சக்தியாக இருக்கும். அது நிச்சயம் இளைஞர்கள் வந்து ரொம்ப அருமையாக செய்ய முடியும்.
2: ரொம்ப அருமையாக சொன்னீங்கன்னா, ஆனால் உலக வலசை பறவைகள் தினத்தை முன்னிட்டு மக்கள் எல்லாருக்கும் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னா,
3: தான் வசிக்கிற நாட்டில் எதிர்கொள்கிற கடும் குளிரையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக, இறை தட்டுப்பாட்டிலிருந்து தப்பிக்கிறதுக்காக உயிர் வாழ வேண்டும் என்ற உந்துதல் காரணமாக தான் வலசை பறவைகள் வந்து தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு கண்டம் விட்டு கண்டம் பல்வேறு சிக்கல்களையும் எதிர்கொண்டு உணவுக்காக இறை தேடி வேற ஒரு பகுதிக்கு வருது. நாம் நினைக்கிற மாதிரி அது ஏதோ ஜாலியாக சுற்றுலா மாதிரி வரல, அது தான் பறந்து வர்ற காலகட்டத்தில் பல்வேறு சிக்கல்களை அது சந்திக்கலாம். வேட்டையாடப்படலாம், எதிரி விலங்குகளாலும் அல்லது மனிதர்களாலும் வேட்டையாடப்படலாம். அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் அமூர் ஃபால்கன் வந்து நாகாலாந்தில் வந்து பெருமளவு வேட்டையாடி அதோடைய எண்ணிக்கையை மலமளமளன்னு சரிஞ்சிருச்சு. அதை இப்போ அரசு வந்து மீட்டு அந்த எண்ணிக்கையை

0: வந்து உருவாக்குறதுக்கு பெருமுயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறதுன்றதையும் இந்த இடத்துல நாம் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த நாள் கடைபிடிக்கிறதுக்கான முக்கியமான காரணம், அது குறித்து மக்கள்கிட்ட ஒரு கருத்து பரவல் செய்யணும், அரசும் கொள்கை முடிவு எடுப்பதற்காகவும் தான் இந்த நாள் வந்து மிக முக்கியமாக வந்து கடைபிடிக்கப்படுகிறது.
1: கண்டிப்பானா பறவைகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசுமே வந்துட்டு சேர்ந்து நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு தானா இருக்காங்க. ஆனால் இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களை எனக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சுன்னா, உலக வலசை பறவைகள் தினத்தோட முக்கியமான நோக்கங்கள் என்ன, ஒவ்வொரு பறவையும் முக்கியமானது, அதில் உங்களோட அவதானிப்புகள் மதிப்பு மிக்கது அப்படின்றத பற்றியும், ஈபர்ட் செயலியை பற்றியும், தமிழ்நாட்டுக்கு அதிகமாக வலசை வரக்கூடிய பறவைகளை பற்றியும், மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பறவை பாதுகாப்பில் எப்படியெல்லாம் பங்கேற்கலாம் அப்படின்றத பற்றியும் எங்களுக்காக உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய சோனா எஃப்எம்மோட சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்கண்ணா.
0: ஐபி வழங்கிய சோனா எஃப்எம்முக்கு என் சார்பாகவும், அருளகம் சார்பாகவும், பறவை அன்பர்கள் சார்பாகவும் திரளான நன்றியினை உரித்தாக்குகிறோம்.
1: ரொம்ப நன்றி அண்ணா. நேர்களே, ரொம்ப அருமையான தினம் இன்னைக்கு. இந்த தினத்துல ஒரு உறுதிமொழி நம்ம எடுத்துக்கலாம், பறவைகளை பாதுகாக்கலாம், எதிர்கால சந்ததியினர்களுக்கு வளமான இயற்கை வளங்களை பரிசளிக்கலாம். அதே சமயத்தில் இன்னொரு விஷயங்க, பறவைகளோட கூடு எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அந்த கூடு பக்கத்திலேயே போகாதீங்க. பறவைகள் நீங்க பக்கத்துல போகும்போது மன அழுத்தத்துக்கு உள்ளாகுங்க. இந்த முட்டையிட்டு குஞ்சு பொறிக்குது இல்லையா, அந்த சமயத்துல நீங்க அங்க போய் நின்னீங்க அப்படின்னா அதோட தாய் பறவை இல்லைன்னா தந்தை பறவை உங்களுக்கு பயந்துட்டு அந்த கூடையை விட்டுட்டு கூட போயிடலாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாதீங்க. பறவைகளை பார்த்தீங்க அப்படின்னா தூரமா நின்று ரசிச்சுட்டு அதோட அந்த பறவைக்கு டாடாவை பாய் சொல்லிருங்க, அது அதோட இடத்துல நிம்மதியா இருக்கும். நேர்களை இப்ப நான் விடைபெற வேண்டிய நேரமுமே வந்தாச்சு. இன்னொரு சிறப்பான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். உலக வலசை பறவைகள் தினத்தை முன்னிட்டு மலையோரம் வீசும் காற்று சிறப்பு நிகழ்ச்சியிலிருந்து டடாவே நேர்களே.

0: சரவணா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம நிகழ்ச்சி. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரு காதல் கதை அப்படின்னு சொல்லலாம். 1980 அந்த ஒரு காலகட்டம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 வயது இருக்கிற ஒரு இளைஞர். அவர் வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்குறாருங்க. அவர் கையில் சாப்பாடெல்லாம் வச்சுருக்கிறாரு. அதே மாதிரி அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடியவராக இருக்கிறாருங்க அந்த இளைஞர். அவர் வந்து அந்த இடத்துல நிற்கும்போது, இறங்கும்போது அவருடைய மனைவியை நினச்சிக்கிட்டே இறங்குறாரு. ஏன்னா அப்போ அவங்க மனைவி வந்து நிறைமாத கர்ப்பிணியாக வந்து இருக்கிறாங்க. என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே அவர் வந்து அங்கே இருக்கிறாரு. உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வீட்டுக்கு வராரு. ட்ரெயினை பிடிச்சி அவர் வீட்டுக்கு வந்து சேரும்போது பார்த்திங்க அப்படின்னா அவரோட மனைவி வந்து வீட்டில் இல்லை. எப்பயுமே ஒர்க்கு சமயத்தில் வந்து மனைவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா மனைவி வந்து இல்லை அப்படின்றப்ப ஓரளவுக்கு அவர் பதறி போயிட்டார். அப்புறம் வீட்டுக்குள்ளார பார்த்திங்க அப்படின்னா ஒரு கான்ஸ்டபுள் நின்றுருக்கிறாரு. தம்பி, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வாப்பா, ஒய்ஃப் வந்து அங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவருக்கு எதுக்கு என்ன ஆச்சு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிள், அவருடைய சைக்கிளை எடுத்துக்கிட்டு அப்படியே பதறிக்கிட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேஷனுக்கு வந்து போகிறாரு. ஸ்டேஷன் வாசலில் வந்து அவரோட மனைவி வந்து அழுதுகிட்டே நிற்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு அவருக்கு இன்னும் ரொம்ப ஒரு பதட்டம் ஆயிடுச்சு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனைவிக்கிட்ட கேட்குறாரு. இல்லை, எங்கள் அப்பா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மனைவி வந்து அழவ ஆரம்பிக்கிறாங்க. அழாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளார போகிறாரு. அங்கே வந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்பா உள்ளார உட்காந்துருக்கிறாரு, அந்த இளைஞரோட மாமனார். போலீஸ் ஆஃபீஸர் வந்து கேட்குறாங்க, நீ வந்து வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு வந்துட்டியான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை இல்லை, நாங்கள் வந்து காதலித்து முறையாக தான் திருமணம் பண்ணிக்கிட்டோம், இது மாதிரி அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்லாம் வந்து சொல்கிறாரு. உடனே பார்த்திங்க அப்படின்னா அவங்க மாமனார் எந்திரிச்சுலாம் கத்துறாரு. தொடர்ந்து என்ன நடந்துச்சு இந்த ஒரு கதையை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
1: வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் கே கர்லின் எபி. நான் ஜெர்னஸ் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ன்ற ஆர்கனைசேஷனை வந்து நான் பாஸ்ட் 25 இயர்ஸா சேலத்தை மையமாக கொண்டு நான் நடத்தி கொண்டு வருகின்றேன். இப்ப ஜெர்னஸ் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொன்னதானே, ஸ்கில் ட்ரைனிங்ல வந்து நாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்ல வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் TNSDC மூலமா அவங்க நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கறாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒரு ட்ரைனிங் பார்ட்னர் TPI எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலமாக படித்த படிக்காத பெண்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். TNSDC-ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு DSR அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து குவாலிபிகேஷன் மினிமம் 10th ஸ்டாண்டர்ட் 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதும். அவங்களுக்கு ஒரு பொருளை வந்து எப்படி நம்ம வந்து இன்னொரு இடத்துல நம்ம சேல்ஸ் பண்றோம், அது எப்படி டெக்னிக்கலா நம்ம பேசுறோம், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கும் இங்கிலீஷ்ல நம்ம நல்லா பேசுறோம், ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் அதுலயும் பேசிக்கா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்து தெரியப்படுத்துறோம். சில இடத்துல பாருங்களேன், பணம் கொடுத்து படிக்க முடியாது, அவங்களுக்குலாம் இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க காசை வந்து ஃப்ரீயாவே கொடுத்து படிக்க வச்சு, அது மட்டும் இல்லாமல் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் சொல்லி ஸ்டைஃபன் தராங்க. பர் டேக்கு 100 ரூபீஸ் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டைஃபன் தராங்க. இப்ப DSR வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னா அதுல வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வருது, பேசிக்கா ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் வருது, சேல்ஸ் மாடல் வருது, அதுல ஃபயர் அண்ட் சேஃப்டி ஹெல்த் டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்துட்டு, லாஸ்ட் இன்டர்வியூ ஸ்கில்ஸ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் க்ரூமிங் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்ச உடனே ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிபிகேட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம் கேட்டீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன் கேஸ் அவங்க நிறைய படிச்சிருந்தாங்கன்னா அடிஷனல் குவாலிபிகேஷனா என்ன பண்ணிக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த சர்டிபிகேட்ல வந்து கவர்மெண்ட் முத்திரை போட்ட சர்டிபிகேட். அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிபிகேட்டை வச்சு நம்ம டிக்ல போய் நம்ம லோனும் வாங்கிக்கலாம். லோன் வந்து நமக்கு என்ன தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அந்த தொழில் கேத்த மாதிரி லோன்ஸ் வந்து 1,50,000 அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அதுல சப்சிடியும் இருக்கு, சப்சிடி வந்து 30% நம்ம கட்டவே வேணாம். அந்த மாதிரி வந்து இவ்ளோ சலுகைகள் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுத்து இந்த சலுகையும் கொடுக்கறாங்க. இதனுடைய டியூரேஷன் வந்து உங்களுக்கு 470 hours 45 days வரும். அந்த 470 hours முடிக்கிறதுக்குள்ளார அவங்களுடைய ஸ்கில்லே வேற மாதிரி போயிடும். அவங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் கொடுத்து மைக்க கொடுத்து பேச சொல்லி, அது இல்லாம பிரசன்டேஷன் PPT எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பண்ணி கொடுத்து அவங்க வந்து ப்ரொஜெக்டர்ல வந்து PPT ல வந்து பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி போடுவாங்க. அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுவாங்க. அதே மாதிரி முடிச்ச உடனே நாங்களே வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஃபேர் வைக்கிறோம். அந்த ஜாப் ஃபேர்ல நிறைய கம்பெனிஸ் வராங்க, அவங்களுடைய திறமைகளை பார்த்து எந்தெந்த போஸ்டிங்கோ அதுக்கேத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்லயும் டை அப் பண்ணிருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட்ல ஜாப் ஃபேர் வரக்கப்ப எங்களுக்கு இந்த மாதிரி முடிச்ச கேண்டிடேட்ஸ் இருக்காங்கறப்ப அவங்க அதுக்கேத்த மாதிரி கம்பெனிஸையோ ஆபீசஸையோ என்ன வர வச்சு அந்த இடத்துல வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணி எடுத்துக்கிறாங்க. சோ இந்த வாய்ப்பை வந்து யாருமே நழுவ விடாதீர்கள், பயன்படுத்தி கொள்ளுங்க. இது எத்தனை பேர் தம்மா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க ஏன் இத சோனா எஃப்எம்ல இருந்து சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத கேக்குறவங்க இத தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இத வந்து என்ன செஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்கன்றதுக்காக தான் நாங்க இந்த அளவுக்கு சோனா எஃப்எம்ல வந்து உங்களுக்கு வந்து நாங்க தெரியப்படுத்துறோம்.
0: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
2: சந்திர நாமக்கல், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீதான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரு சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி ஒரு இளைஞர் 1980 அந்த ஒரு காலகட்டங்களில் நடந்த ஒரு கதை. அப்போ அவருக்கு வந்து 25 வயது, திருமணம் ஆகுது. அவங்க மனைவியோட வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. அவருடைய மாமனார் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாருங்க. ஆனால் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு அந்த இளைஞர் வந்துக்கிட்டே இருக்கிறாரு. அவரோட வாழ்க்கையில் அவர் சின்ன வயசுலேருந்து ஃபேஸ் பண்ண விஷயங்கள். அவரோட 4 வயசு இருக்கிறப்ப அவங்க அப்பா வந்து இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் 8 வயசில் இருக்கும்போது அம்மாவும் இறந்துடுறாங்கங்க. அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு 2 அக்காங்க, 3 அண்ணாங்க. அவங்க வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் வளர்றாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்க நிறைய வேலைகள்லாம் வைக்கிறாங்க, அது அவருக்கு பிடிக்கல. ஒரு டெய்லர் கடையில் பட்டன் வைக்கிற, குக்கி வைக்கிற வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாரு. இப்போ ரொம்ப சின்ன பையன் அவர். அப்போ அந்த டெய்லருக்கு வந்து கோவலாம் வந்துருச்சு அப்படின்னா அந்த கத்திரிக்கோளில், அந்த கத்திரிக்கோளை திருப்பிட்டு அந்த கத்திரிக்கோளால் நடுமண்டையில் அடிப்பாராம். தொடர்ந்து அங்கே தான் வேலை பார்த்துட்ருக்காரு. தையல்லாம் பழகி சட்டை ஃபேண்டெல்லாம் தைக்க கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அந்த கடைக்கு வர ஒரு வசதியான பெண் மேலே இவருக்கு காதல் வருது. அந்த பெண்ணுக்கும் இவர் மேலே காதல் வருதுங்க. இப்போ அந்த பெண் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் ஒரு நல்ல ஒரு ஸ்கூலில் வந்து படிச்சுட்ருக்குறாங்க. ஆனால் இவர் வந்து அவங்க ஃபேமிலி பற்றிலாம் எதுவும் யோசிக்காமல் இவர் காதலிக்க ஆரம்பிக்கிறாருங்க. காதல் வந்ததுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையும் வருது. ஆனால் ஏதாவது வேலைக்கு போகணும், கவர்மெண்ட் வேலையாக இருந்தால் நம்ம போயிட்டு பொண்ணு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தேடி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கும் போக ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவங்களுடைய மாமனார் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. வேலை கிடைச்சதுக்கப்புறம் போயிட்டு பொண்ணு கேட்குறாரு, ஆனாலும் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஒரே பொண்ணு என்னால் தர முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. அதே மாதிரி நீ என் பொண்ணை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பணம் தரேன் அப்படின்லாம் பேரெல்லாம் பேசியிருக்கிறாரு. அதே மாதிரி அதற்கப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்ற பட்சத்தில் மிரட்டிலாம் இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. பல மிரட்டல்கள் எல்லாத்தையும் வந்து தாண்டி அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமும் அவங்கள பிரிக்கிறதுக்கு அவருடைய மாமனார் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாருங்க. ஒவ்வொரு முறையும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க பெண் வந்து ஒரு நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது கூட அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு பிரித்து விட்ருங்க அப்படின்லாம் வந்து கேட்டிருக்காரு. தொடர்ச்சியாக இவங்களோட வாழ்க்கையில் நடந்த அந்த ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவ் தானே? தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு. இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: வாழ்க்கையை போற்று, எதிர்காலத்தை மாற்று.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8.

எட்டில் நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்றைக்கி ஒரு இளைஞர், இப்போ அவர் இளைஞர் இல்லைங்க, 1980 அவருக்கு 25 வயசு. அப்போ அவருக்கு வந்து ஒரு காதல் ஏற்படுது, காதலுக்கு அப்புறம் திருமணமும் நடக்குது. ஆனால் அவங்க மனைவியோட வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கல, பிரிக்கிறதுக்கு நிறைய மிரட்டல்கள் மூலியமாகவும் பணம் கொடுத்தும் பிரிக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாருங்க. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்குமே வந்து போகிறாரு. ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா இவங்க சரியாக மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இல்லை, இவங்களை வந்து பிரிக்க முடியல. இவருக்கு முதல் குழந்தையெல்லாம் பிறந்து அதற்கப்புறம் கூட பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய மாமனார் இப்படியாவது இவங்களை வந்து பிரிச்சிடலாம் அப்படின்னு வந்து ஒரு முயற்சியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாருங்க. ஆனாலும் அவங்க வந்து பிரியலை, கடைசி வரைக்கும் ஒன்றா இருந்தாங்க. ஆனால் சில கஷ்டமான விஷயங்கள் அவங்களோட வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நடக்குதுங்க. ஒரு முறை இவங்களுடைய குழந்தை, அதற்கப்புறம் அவரோட மனைவி, அதற்கப்புறம் அந்த இளைஞர் வாகனத்தில் அவங்களுடைய வண்டியில் போயிட்டுருக்கிறப்ப ஒரு விபத்து ஏற்படுதுங்க. அந்த விபத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய ஒய்ஃபுக்கு ரொம்ப அடிபடுது. அடிபட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களாம் வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுக்கெலாம் வந்து போகிறாங்க. இவருக்கு பார்த்திங்க அப்படின்னா அவருடைய வலது பாதத்தில் ஒரு பாதி வரைக்கும் அடிபட்டுருது, குழந்தைக்கு எந்த அடியுமே இல்லை. ஆனால் அந்த விபத்து ஏற்பட்ட அதிர்ச்சியில் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய மனைவிக்கு அந்த பழைய ஞாபகங்கள் எதுவுமே இல்லாமல் எல்லாமே வந்து மறந்து போயிருச்சுங்க. இந்த ஒரு தகவலை வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு சமயத்தில் இவங்களுடைய மனைவி ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே ஞாபகம் இல்லை. ரெண்டாவதாக இன்னொரு ஆண் குழந்தை வந்து பிறக்குது. முதல் குழந்தையாக இருக்கிற அந்த பெண் குழந்தை மடியிலையும் அப்பாவோட மடியிலையும் தான் அந்த குழந்தை வளருதுங்க. அதாவது எவ்வளவோ பிரச்சனைகள் வருது, இவங்களை ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அவங்க அப்பா நிறைய பிளான்லாம் வந்து பண்ணுறாங்க. அதையும் மீறி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு ஏற்பட்ட அந்த விபத்து மூலியமாக அந்த ஒரு அதிர்ச்சியில் அவங்களுடைய மனைவிக்கு பழைய ஞாபகங்கள்லாம் மறந்து போயிடுதுங்க. தொடர்ந்து அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டு வந்துருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சமுதாய எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய நிகழ்ச்சி தான் நம்ம நிகழ்ச்சி. ஒரு இளைஞர், ரொம்ப இளம் வயதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டத்தை ஃபேஸ் பண்ண ஒருத்தர். அவரோட இளம் வயதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் இறக்குறாங்கங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அவங்களுடைய அண்ணா வீட்லேயும் அக்கா வீட்லேயும் தான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்திருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அவங்களுமே வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலைனா கூட ரொம்ப அதிகமாக வைக்கிறாங்க. ஆனால் அவருக்கு அதெல்லாம் பிடிக்கல. ஒரு டெய்லர் ஷாப்பில் போயிட்டு அவர் வந்து அந்த பட்டன் வைக்கிற, குக்கி வைக்கிற வேலைக்கு வந்து போய் சேர்றாரு. அப்போ கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கஷ்டம்லாம் ஃபேஸ் பண்ணுறாருங்க. அந்த டெய்லர் அவர் வந்து கோவம் வந்துச்சு அப்படின்னா அந்த கத்திரிக்கோளால் அவரை வந்து தலையிலே தட்டியிருக்கார். இந்த மாதிரிலாம் கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்ணிவிட்டு அதே ஒரு கடையில் ஒர்க் பண்ணுறாரு. ஓரளவுக்கு அந்த தையல் தைக்கிற விஷயத்தை வந்து நல்லா கற்றுக்கிறாரு. சட்டை ஃபேண்டு அதெல்லாம் வந்து தைக்கிறாரு. இப்போ அந்த கடைக்கு வர ஒரு வசதியான பெண் மேலே இவருக்கு காதல் வருதுங்க. அதே மாதிரி அந்த பெண்ணும் இவரை காதலிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம், ஆனால் ஏதாவது வேலைக்கு போனால் தானே போய் பொண்ணு கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு வந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாருங்க. ஒரு கட்டத்தில் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறாரு, அந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்கிறாரு. ஆனால் வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. வீட்டில் விருப்பம் இல்லாமல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் திருமணம் பண்ணிக்கிறார். தடுக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணுறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பிரிக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணுறாங்க இவருடைய மாமனார். ஆனாலும் ஒரு கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா பல தடைகளை கடந்து கூட ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்கங்க. இப்போ திடீர்னு வந்து ஏற்பட்ட ஒரு விபத்து. ஒரு நாள் வந்து இவர், இவருடைய மனைவி, இவருடைய பொண்ணு, மூணு பேரும் இவங்களுடைய வண்டியில் போயிட்டுருக்கிறப்ப ஒரு விபத்து. அந்த குழந்தைக்கு ஒன்றுமே ஆகலைங்க, அந்த பெண் குழந்தைக்கு. ஆனால் இவருக்கு கால் லைட்டாக அடிபடுது. அதே மாதிரி இவருடைய மனைவிக்கு அதிர்ச்சியில் எல்லா விஷயங்களும் மறந்துடுதுங்க. அதற்கப்புறம் அவங்க வந்து ஒரு குழந்தை மாதிரி ஆகிட்டாங்க. அந்த ஒரு டைமில் அவங்க வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணாகவும் வந்து இருந்தாங்க. இன்னொரு ஆண் குழந்தை அவங்களுக்கு வந்து பிறக்குது. ஆனால் அவங்களுக்கு பழைய விஷயங்கள் எதுவுமே ஞாபகத்தில் இல்லைங்க. அவருடைய மனைவியும் வந்து ஒரு குழந்தை மாதிரி அந்த ஒரு சமயத்தில் வந்து இருந்தாங்க. அவர் தான் பார்த்துக்கிட்டாருங்க. தொடர்ந்து இந்த ஒரு கதையை நான் சொல்லிகிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. தான் காதலிச்ச பெண்ணை கடைசி வரைக்கும் கைவிடாமல் இருந்த ஒருத்தருடைய ஒரு கதை. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண்ணை காதலிக்கிறாரு, அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஆனால் பிரிக்கிறதுக்காக பெண்ணை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரம், இவ்வளோ பணம் தந்துடுறேன் என் பொண்ணை விட்டு போயிரு, நிறைய மிரட்டல்கள் அதெல்லாம் வந்ததுக்கப்புறமும் காதலித்து திருமணம் பண்ணிக்கிறாருங்க. அந்த திருமணத்துக்கு அப்புறம் ஒரு விபத்து ஆகுது. அதில் அவங்களுடைய மனைவி வந்து பழசை எல்லாம் மறந்துடுறாங்க. அப்போ அவங்க வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குதுங்க. இப்போ அந்த குழந்தையும் வந்து பிறந்ததுக்கப்புறமாவும் அவங்க ஒய்ஃப்க்கு வந்து அந்த பழைய ஞாபகங்கள்லாம் எதுவுமே இல்லை. அவங்களுமே ஒரு குழந்தை மாதிரி தான் வந்திருக்கிறாங்க. இவர் நினச்சிருந்தா விவாகரத்து கூட வாங்கியிருக்கலாம். ஆனால் எந்த ஒரு விவாகரத்து எதுவுமே வாங்காமல் கடைசி வரைக்கும் அவர் ஃபஸ்ட்டு எப்படி பார்த்துட்டு இருந்தாரோ அதே மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. இதற்கு காரணம் அந்த காதல் தான் அப்படின்னு சொல்லலாங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை பிரிக்கிறதுக்கு அந்த பெண்ணோட, இவருடைய மனைவியோட அப்பா நிறைய முயற்சிகள்

மிரட்டல்கள் அதுவும் நிறைய ஃபேஸ் பண்ணார். ஒரு கட்டத்தில் இவரோட மனைவி அவங்க வந்து நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது இவங்களுடைய மாமனார், அதாவது அந்த பெண்ணோட அப்பா, அவருடைய மாமனார் வந்து பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு பொண்ணை வந்து பிரித்து எங்ககிட்டே அனுப்பி வைங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. அப்போ போலீஸ் ஸ்டேஷன்லாம் போனப்போ அவருக்கு வந்து அது ரொம்ப ஒரு பதற்றமாக இருந்துச்சு. வீட்டில் அன்றைக்கி வேலைக்கு போயிட்டு ட்ரெயினில் வந்து வீட்டுக்கு வந்துட்டுருக்காரு. ஒய்ஃப் என்ன பண்ணிகிட்ருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா மனைவியை காணோம். அப்போ அங்கே வந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபுள் வந்துட்டு இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறாங்க உங்களுடைய மனைவி அப்படின்னு சொல்லும்போது அங்கே போனால் அவங்க வந்து அந்த வாசலில் நின்றுட்டுருக்குறாங்க. அப்பா வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ உள்ளார போகும்போது அவங்களுடைய அப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா என் பொண்ணை பிரித்து கொடுத்துருங்க அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ போலீஸும் கேட்குறாங்க இந்த மாதிரி என்ன வலுக்கட்டாயமாக திருமணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது இல்லை நல்லபடியாக தான் வந்து பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லும்போது அங்கேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டைக்கெல்லாம் வந்து வராங்க. அப்புறம் போலீஸ் வந்து திரும்ப அனுப்பிச்சு வைக்கிறாங்க இவருக்குடியே. அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கிற சமயத்தில் அந்த விபத்து ஏற்பட்டு அந்த விபத்துக்கு அப்புறம் ஒரு பல ஆண்டுகள் கழித்து பார்த்திங்க அப்படின்னா இவருக்கும் வயசாகுது, அவங்களுடைய மனைவியும் வந்து இறக்குறாங்க. இவர் வந்து தனக்கு முன்னாடி என்னுடைய மனைவி இறந்துடணும், ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு விவரமும் தெரியாது அந்த ஒரு சூழ்நிலையினால் அப்படி நினச்சார். அவர் நினச்ச மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு முன்னாடியே அவருடைய மனைவி வந்து இறந்துடுறாங்க. ஆனாலும் அவருடைய அந்த காதல் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

நீங்கள் இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.